0: 24 1212 1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி esfm102.7@gmail.com.
1: டொரண்டோவினுடைய காலநிலையை மறுமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 20 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 21 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 5% அதிகரிக்கப் போகின்றது. இன்று போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊரையும் இலங்கையிலிருந்து ஒரு ஊரையும் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் இன்றைய நாள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த ஊர் அம்பா சமுத்திரம். இலங்கையிலிருந்து கோயில் குடியிருப்பு. மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து
0: அம்பா சமுத்திரம், இலங்கையிலிருந்து கோவில் குடியிருப்பு. இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து சொற்கள் உருவாக்கி நேர்கள் இணைந்து கொள்ளலாம். நேரொருவர் 3 சொற்கள் வரை எங்களுடன் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உங்களுக்காக உதாரணத்துக்கு தர இருக்கும் சொற்கள் அடி, பால், குதி ஆகிய சொற்கள் நாங்கள் உங்களுக்காக தருகிறோம். இது தவிர்த்து வேறு சொற்கள் நீங்கள் உருவாக்கிக் கொண்டு எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-564-4040.

0: நேரம் இரவு 8:07 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங். முடிஞ்சா தொடுங்க இல்ல போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சி. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை என்ன பாத்தீங்களா, தாங்க திங்கக்கிழமையிலேயே நிக்கிறோம்,
1: அங்கேயே ஸ்டக் ஆயிட்டீங்க. எங்களுக்கு வீக்கெண்ட் வர வரப்போகுது
0: வரப்போகுது. சரி, இப்ப வந்து போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சியில இரண்டு ஊர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.
1: ஆமாம், தமிழ்நாட்டிலிருந்து அம்பாசமுத்திரம், இலங்கையிலிருந்து கோவில் குடியிருப்பு, இந்த இரண்டு ஊர்கள் தான் இன்றைய நாள் நாங்கள் தந்திருக்கிறோம்.
0: எங்களோடு நேர்களும் வந்திருக்கிறாங்க. அந்த சொற்களை வந்து அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும். நான் ஸ்காப்ரோ ரஞ்சினி இருக்கேன். நீங்க நலமா இருக்கிறோம்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்காப்ரோ ரஞ்சினி?
2: நலமா
0: இருக்கிறேன். சொற்கள்
2: பாசம்,
0: பாசம்,
2: பாம்பு,
0: பாம்பு,
2: பாரம்,
0: பாரம். சரி, மூன்று சொற்கள் போதுமானது. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரை சந்திக்கலாம்.
1: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் எஸ் கே சிங்கம்.
1: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகம். நீங்கள் எல்லாம் சுகம் தானே?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன என்ன சொற்கள் கண்டுபிடித்தீர்கள்?
3: சத்திரம்,
0: சத்திரம்,
3: சரம், சத்திரம், சரம், கோபு, கோடி.
0: சரி, நன்றி நன்றி
3: நன்றி. வணக்கம்
0: நன்றி. அடுத்த நேரம் நாங்கள் செல்ல போன்றோம். பார்க்கலாம் அவரை என்ன சொற்களோடு வந்திருக்கிறார் என்று. வணக்கம்.
1: வணக்கம். நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கின்றோம்.
1: சரி, மகிழ்ச்சி. என்ன சொற்கள் நீங்கள் கண்டுபிடித்திருக்கீங்க?
4: கோத்திரம்,
0: கோத்திரம்,
4: கோப்பு, கோத்திரம், கோப்பு, மற்றது சம்பா,
0: கோப்பு, மற்றது
4: சம்பா,
0: சம்பா, சம்பா அரிசி,
4: அரிசியோட.
0: சரி சரி, அரிசியோட வந்திருக்கிறீங்க, முடிச்சிருக்கிறீங்க. நன்றி
4: நன்றி
0: நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164554400. இந்த நேரத்தில் நாங்கள் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் பற்றிய விடயங்களை உங்களோடு எடுத்து வர இருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அந்த வகையில் இரண்டு அணிகள், இரண்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேபோ வெர்டே மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான போட்டியும், அதே வேளையில் யுரக்வே மற்றும் ஸ்பெயினுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 7 நிமிடங்கள் நிறைவில் இரண்டு, அதாவது கேபோ வெர்டே சவுதி அரேபியாக்கான போட்டிகளில் இரண்டு அணிகளும் எந்த விதமான கோல்களும் பெறவில்லை. அதே வேளையில் யுரக்வே மற்றும் ஸ்பெயினுக்கு இடையிலான போட்டியிலும் எந்த அணியும் எந்த விதமான கோலும் இதுவரையும் பெறவில்லை அப்படி என்று தெரிய வருகிறது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்முறின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
3: உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
4: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நே பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாய் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 Markham Road, ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம். KM Business Solutions, Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, இத்துடன் Food Handler Certificate, Smart Surf மற்றும் PTC License, இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval, இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல், ஸ்ரீ லங்கன் Dual Citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6472211775. KM business.ca.
6: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189, 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66-5189.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
11: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
12: Everything you like, everything you need is found only here.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 8:26 இசப்எம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 போட்டிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காபோவர்டே சவுதி அரேபியாவுக்கான போட்டிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 0-0 என்ற வகையில் இந்த போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே வேளையில் இதே நேரத்தில் யுரக்வே மற்றும் ஸ்பெயினுக்கு இடையான போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 25 நிறைவில் 0-0 என்ற புள்ளியிலே வந்து இரண்டு அணிகளும் தற்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கின்றன. கடும் போட்டி இரண்டு அணிகளுக்கும் நிலைவருவதாக தெரிய வருகிறது.
1: பூவம் அவர்களும் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இங்கே கூட கடும் போட்டி நிலவி இருந்தது. இந்த கடும் போட்டியில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து அம்பாசமுத்திரத்தையும் இலங்கையிலிருந்து கோயில் குடியிருப்பு இந்த இரண்டு ஊர்களையும் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும், அதுதான் போட்டியாக இருந்தது.
0: ஆமாம், எங்களோட நேனிய நேர்களும் இணைந்து கொண்டு நிறைய சொற்கள் வந்து பகிர்ந்திருந்தார்கள். நாங்கள் உதாரணத்துக்கு அடி, பால், குதி ஆகிய சொற்கள் வந்து பகிர்ந்திருந்தோம். இது தவிர்த்து நேர்கள் இணைந்து கொண்டு பாசம், பாம்பு, பாரம், சத்திரம், சரம், கோத்திரம், கோப்பு, சம்பா ஆகிய சொற்கள் வந்து எங்களுடன் பகிர்ந்திருந்தார்கள்.
1: இதை தவிர குதி இருக்கிறது, முள் இருக்கிறது, முடி இருக்கிறது, இவ்வாறு ஏராளமான சொற்களை வந்து நீங்கள் இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து உருவாக்க முடியும். சரி, இன்று இணைந்து பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வெனிசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 6.76 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சர்வதேச குடியகழ்வு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. உயிர்காப்பு தகவல்களின் பரிமாற்றங்களுக்கு ஏதுவாக சமூக வலைதளங்கள் மீதான தடைகளை அகற்றுமாறு வெனிசுவேலா அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏ வ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணைகள் பரபரப்பாகிய நிலையில் எந்தவித சாலையும் அமைக்கப்படாமலேயே 3.23 கோடி ரூபாய்கள் விடுத்த குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தபொழுது இரவோடு இரவாக போலீசாரின் பாதுகாப்புடன் வீதியொன்றை அமைக்க முயன்றதாக செய்திகள் கூறுகின்றன.
0: இலங்கையில் தனிப்பட்ட பாவனைக்காக சிறிதளவு போதைப்பொருள் வைத்திருப்பதை சட்ட ரீதியாக அனுமதிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு சிறிதளவு போதை மருந்துகளை வைத்திருந்தவர்களே பெரும்பாலும் கைது செய்யப்படுவதாகவும் இவர்களால் சிறைகளில் நெருக்கடி ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் தெற்கு லெபனானில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தும் கடதாசிகளை இஸ்ரேல் வான்வெளியாக பரப்பியுள்ளது. போரை நிறுத்துவதாக இருதரப்பும் இணங்கியுள்ள சூனிய பிரதேசத்துக்குள் நுழைய வேண்டாம் என இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம் ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா ஜூலை 3 வெள்ளி சப்பரம் ஜூலை 4 சனி தேர் திருவிழா ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம் ஜூலை 6 திங்கள் பூங்காவனம் ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தான் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ 416-299-9955
1: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்பனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905-554-5890
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே
2: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறன்னு தெரியல
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-704
4: முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள் வர்த்தக சாவடிகள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் வெங்கடப்படியல் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி தமிழகத்தில் இருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும்

0: கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474234332 4162922 3220 6479750524.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங்
2: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: நேரம் 8:48. தற்போது யுரோக்வே மற்றும் ஸ்பெயினுக்கு இடையான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஃபிஃபா உலகக்கிண போட்டியில் 0-1 என்ற வீதத்தில் ஸ்பெயின் முன்னிலை வகிக்கின்றது. 47 நிறைவில் இதே நேரத்தில் கேபோ வேர்டே சவுதி அரேபியா இடையிலான போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன. 2-0 என்ற விதத்தில் தற்போதும் தொடர்ந்து இந்த போட்டி நடைபெற்று வருகின்றது.
1: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் பெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 8:53 ஈஸ்டப்பம் 102 தசமோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா ஜூன் 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் பல சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடித்திருவிழாவை கொண்டாட அழைக்கிறார்கள்.
1: நம்ம ஒரு நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கியிருக்கிறது. நாங்கள் வெளிமையாக சொல்ல வேண்டிய 2 விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 5% அதிகரிக்க போகின்றது.
0: அந்த வழியில் நாங்களும் அப்படியே காணல என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். தற்போது வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணர்நிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கிறது. இந்த வேளையில் நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணர்நிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகிறது.
1: நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முதல் ஃபிஃபா வேர்ல்ட் கப்பினுடைய ஸ்கோரையும் ஒருமுறை பார்த்துக்கொண்டு அப்படியே நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
0: ஆமாம், அந்த வகையில் யுரக்வே ஸ்பெயினுக்கு இடையான போட்டியில் 51 நிமிட நிறைவில் இப்போது ஹாஃப் டைம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 0-1 வீதத்தில் ஸ்பெயின் வந்து முன்னிலையில் இருக்கின்றது. இதே வழியில் கேபோவர்டே சவுதி அரேபியா ஹாஃப் டைம் வந்திருக்கின்றது அந்த போட்டியும். அந்த வகையில் 2 அணிகளுமே 0-0 என்ற புள்ளி புள்ளியில் இருக்கின்றன.
1: இந்த விடயத்தோடு நிகழ்ச்சியும் நிறைவு செய்ய போகின்றோம். இன்று நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நினைத்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: சஹானா லிங்கநாதன்
1: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களை, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
3: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 முதல் ஜூலை 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபியர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை 1 கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
8: என்ன யோசனை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை. கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
13: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
14: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
15: 102.7.
16: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
17: Your radio, your music, FM 102.7 East FM.
16: You're listening to C.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply.
6: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22.
8: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
9: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நல்ல விஷயம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Ikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163355653. ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.

0: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748. Camsonics.com.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட் மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services ippozhudhu pudhidhaga iniyum Junior Kindergarten mudhal Grade 8 variyana maanavargalukku oru maadha ilavasa vaguppai valingukindrargal. June mudhal August varai indha ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham.
4: 416-461-6401.
0: The one and only Weekend Wonder. Weekend East FM. Where are
5: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
6: The greatest radio station.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் எதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்கார்போரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 817-5060. You are in good hands with Allstate.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.

0: 501 Passmore Avenue, Unit 28, 647-656-5690, 647-656-5690.
1: FIFA உலகக்கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
4: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 647-818-2798
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kairalitees.com.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7, EastFM.ca.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மகில்

0: ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4166906 4166 4166 5656.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 4166131883.
2: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: 102.7 கேட்டாலே
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881
2: Ajax-ல் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டர் சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள், இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. selasi.ca.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமட் தம்சீன், 437-860-7002.
4: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன். Kiruba Tanabala Singham, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748. Camsonics.com.
8: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான காலை வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் சனிக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். எல்லோருக்குமே இன்றைக்கு வந்து வீக்கெண்ட் விடிஞ்சிருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளுக்கான ஒரு ஆரம்பம் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். ஒரு புத்தமுதிய இன்னும் ஒரு காலை வழியில் உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம்மின் தமிழ் நிகழ்ச்சிகளை இப்பொழுது தொடக்கம் 9 மணி வரை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று நாங்கள் வெளியே காலநிலையையும் பார்த்துவிடலாம். எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நல்ல வெளிச்சமான அழகான நாளாகத்தான் இன்றைய நாளும் புலர்ந்திருக்கின்றது. 20 இப்போது இருக்கின்ற வெப்பநிலை, 25 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. சூரிய வெளிச்சம் நிறைந்த நாள் இந்த இன்றைக்கு மாத்திரமல்ல நாளைக்கும் கூட அப்படித்தான் முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 27 நாளை அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அப்படியே வந்து நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கவே இருக்கிறது. நீங்கள் உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை அதில் பார்த்து மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கு 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

ஒன்பது மணி 9 நிமிடம் எஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே போக்குவரத்து நிலைமைகளை ஜிடிஏ பார்க்கும்போது எல்லா இடங்களும் அநேகமாக ஒரு சீரான பயணம்தான் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. காலை வேளையிலே பெரிதாக எந்தவித போக்குவரத்து நெரிசலும் காணப்படவில்லை. ஆனாலும் காவல்துறையினர் தங்களோட கடுமையை சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. காலை வேளையிலே சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. அதனால வீதிகளில் செல்லும் போது வேக கண்காணிப்பை, அதாவது வேக கட்டுப்பாட்டை பார்த்து கொள்ளுங்கள் என்றதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த வேளையிலே ஒரு காலை வேளையில் ஒரு சிந்தனை கூட நாங்கள் பார்க்கலாம். இந்த வாழ்க்கை எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதையும், ஒவ்வொரு மூச்சும் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஒன்று, அந்த தெய்வீகம் எப்போதும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. பிரேம் ராவத் அவர்கள் கூறிய ஒரு கருத்தை தான் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த வாழ்க்கை எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதையும், ஒவ்வொரு மூச்சும் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஒன்று, அந்த தெய்வீகம் எப்போதும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. சரியே, வந்து அப்படியே நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் மேட்சஸ் வந்து ஏராளமாக இடம்பெற காத்திருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு பார்க்கையில் எத்தனை மணிக்கு மேட்சஸ் ஆரம்பிக்கின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இன்று வந்து 5 மணிக்கு மேட்சஸ் ஆரம்பிக்க இருக்கின்றன. 5 மணிக்கு 2 மேட்சும், அதேபோன்று 7:30 2, 10:00 2 மேட்சஸும் வந்து இடம்பெற போகின்றன. இன்று 5 மணிக்கு வந்து பனாமா இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன. அடுத்தது வந்து குரோஷியா கானா போன்ற 2 நாடுகளும் மோத இருக்கின்றன. இந்த 2 மேட்சஸும் வந்து இன்று இடம்பெற போகின்றன. சரி, இன்றைக்கு வந்ததாவது June 27 வரலாற்றில் வெவ்வேறு ஆண்டுகளில் என்னென்ன விடயங்கள், ஒரு சில முக்கியமான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறன அப்படின்னு சொல்லி நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த அதே அதாவது June 27 நாங்கள் பார்க்கையில் 1658 வந்து இலங்கையிலே போர்த்துகேயரனுடைய கடைசியாக அவங்க வைத்திருந்த அந்த பிடியாக இருந்த யாழ்ப்பாண கோட்டையை வந்து டச்சுக்காரர் கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1865 இலங்கையில் இராணுவ செலவினங்களை விசாரிப்பதற்கான அரச ஆணைக்குழு அமைக்கப்பட்டதும் இதே நாளாக இருக்கின்றது. அதேபோன்று 2010 இதே June 27 உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் ஆரம்பமானது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2016 ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஐக்கிய ராஜ்யம் வெளியேறுவதற்கு ஆதரவாக அந்த நாட்டு மக்கள் 52% அதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து வரலாற்றிலேயே முன்னாள், அதாவது June 27 நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருந்தோம். 9:12 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
3: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 26, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474253324169232206479750524.
0: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க. தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630.
6: MJS Gold House
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7

9:27 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடி திருவிழா June 27 and 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து 8 மணி வரை. பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகளும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள். 9:27 சரிந்த வேளையிலே பார்க்கலாம். குறிப்பாக டவுன் டவுன் பகுதியில் போறீங்கன்னு சொன்னால் ஏராளமான வீதி முடக்கங்கள் இருக்கும், அதை கவனித்துக் கொள்ளலாம். ஆனால் டிடிசி கோ போன்றவற்றில் எந்த க்ளோஷர்ஸும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீக்கெண்டிலும். அதேபோன்று இன்று 12 மணியிலிருந்து நண்பகல் மாலை 5 மணி வரையில் ஏராளமான வீதிகள் முடக்கப்பட்டிருக்குமாம். டைக் மார்ச் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹேடன் ஸ்ட்ரீட் தொடக்கம் யங் ஸ்ட்ரீட் வரையிலான பகுதி இது வந்து மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஹேடன் ஸ்ட்ரீட்டில் யங் தொடக்கம் சர்ச் ஸ்ட்ரீட் வரையிலான பகுதி மூடப்பட்டிருக்குமாம். அதே போன்று சர்ச் ஸ்ட்ரீட்டில் ப்ளோ ஸ்ட்ரீட் ஈஸ்ட் தொடக்கம் ஹெய்டன் ஸ்ட்ரீட் வரையும், அதே போன்று யங் ஸ்ட்ரீட்டிலே ப்ளோ ஸ்ட்ரீட் ஈஸ்ட் தொடக்கம் டண்டா ஸ்ட்ரீட் வரையிலும், கோல்டு ஸ்ட்ரீட்டில் யங் தொடக்கம் சர்ச் ஸ்ட்ரீட் வரையில் மூடப்பட்டிருக்கும். அதே போன்று இன்று காலை 7:30 ஆரம்பித்த வீதி முடக்கம் 11:30 வரை இருக்க போகிறது. இது வெலசி ஸ்ட்ரீட்டில் ஜாவி ஸ்ட்ரீட் தொடக்கம் குயின்ஸ் பார்க் கிரசன்ட் வரையில். அதே வேளையில் குயின்ஸ் பார்க் கிரசன்ட் காலேஜ் ஸ்ட்ரீட் தொடக்கம் லோ ஸ்ட்ரீட் வரையிலும் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்படி வெவ்வேறு இடங்களில் வந்து வீதி முடக்கங்களும் இருக்கின்றன, அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். அதே வழியிலே டொரோனோ பப்ளிக் லைப்ரரி கூறியிருக்கிறது, ஒரு புதிய லைப்ரரியை வந்து தாங்கள் திறக்க இருக்கிறோம் என்னென்னு சொன்னால், இப்போது அதிகரித்து வருகின்ற இந்த நெய்பர்ஹுட் அதாவது மக்கள் பெருக்கத்திற்கு ஏற்ற வகையிலே தாங்கள் தங்களுடைய 102வது கிளையை வந்து விஸ்தரிக்கப் போகின்றோம். குறிப்பாக டொரண்டோவினுடைய ஈஸ்டர்ன் வாட்டர்ஃப்ரண்ட் பகுதியில் இந்த புதிய லைப்ரரி வர இருக்கின்றது, குவே சைட் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான ஒரு கம்யூனிட்டி கன்சல்டேஷன் 2028 ஆரம்பத்திலே ஆரம்பிக்கும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம். 9:30 ஆகின்றது. சரிந்த வேளையில் கொஞ்சம் பலருக்கும் ஒரு கவலித்திருக்கிற ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம். இயற்கை தான் இருந்தாலும் பல முகங்களை கொண்டவர், ஒரு பிரபல திரை கதைக்குரியவர், இயக்குனர், நடிகர், அதே போன்று இசையமைப்பாளர், பொலிட்டீஷியன் இப்படி என்று சொல்லி சினிமா துறையில் மாத்திரமில்லாமல் பல்வேறு துறைகளிலும் தன்னுடைய திறமையை காட்டியவர், அது மாத்திரமல்ல பலருடைய மனங்களையும் கொள்ளை கொண்டவர், இயக்குனர் என்று சொல்லித்தான் பொதுவாக அழைக்கப்படுகின்ற கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்திருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய 73வது வயதிலே அவருக்கான அஞ்சலிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். 9:30 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest radio
1: station. உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509, 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 4167201184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 4167201184, 4167201184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KM Business .ca.
0: Weekend East FM 102.7. It's cool.

9:44 வீக்கெண்ட் விடிஞ்சாட்சியை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. போமன் வில்லில் இருக்கும் ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்திற்கு அனுபவம் உள்ள குக்தவை தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 647

சிறப்பு மிக்கதென்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஒன்று, அந்த தெய்வீகம் உங்களுக்குள்ளேயே எப்போதும் இருக்கின்றது. பிரேம் ராவத் அவர்கள் கூறிய ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். சரி, இந்த வேளையிலேயே பார்க்கலாம், இலங்கை பக்கம் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு வானிலை எச்சரிக்கை அங்கே கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புத்தளம் கல்பிட்டியில் இருந்து மன்னார் வழியாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வரையிலும், அதே போன்று ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளுக்கு இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றதாம். காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் பர் அவரில் இருந்து 60 கிலோமீட்டர் பர் அவர் அப்படி என்று சொல்லி இருக்கலாம் என்று. ஆகவே கடற்தொழிலாளர்கள் அந்த பகுதியிலே எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்பு பட்ட விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார் இப்போது சுவிஸ் சலே அவர்கள். இந்த நேரத்திலே அவர் இப்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருதய நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்ததாம். இதன் காரணமாகத்தான் இப்போது அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சட்டத்தரணி வந்து தெரிவித்திருக்கிறாராம். 9:46 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
0: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379, 1-819-322-1379.

0: செய்தது.
1: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நேரம் சரியாக காலை 10 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையும் பார்க்கலாம். 22 டிகிரியாக இருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 25 இருக்க போகிறது. ஒரு 2 மணி அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அளவுக்கான பொழுதுதான் இன்றைக்கு. அதேபோன்று நாளைக்கும் அதேபோன்றுதான் முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் இருக்கும். 26 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கலாம் என்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அப்படியே வந்து நாங்கள் பொருள் விலை என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். இன்று நள்ளிரவுக்கு பின்னர் நாங்கள் பார்க்கும்போது எரிபொருள் விலை இதுவரைக்கும் அப்டேட் வரவில்லை. நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்து 3% குறைவடைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அப்டேட் வரும்போது நாங்களும் உங்களுக்காக அதை எடுத்து வர போகிறோம். சரி, நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் 102.7 ஊடாக நீங்கள் தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா கேட்டு மகள முடியும் தாராளமாக. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் இருக்கின்றது. அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸில் வந்து ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவற்றினூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை பார்த்து மகிழ்வதற்கு ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் இருக்கின்றது. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

10:08 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடி திருவிழா. June 27 and 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகளும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகளெல்லாம் குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள். சரிந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கிறது ஃபீஃபா வேர்ல்ட் கப் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காலப்பகுதியிலே உங்களுடைய பயணங்களை வந்து நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே ஏராளமான வீதி கட்டுப்பாடுகள் இருக்கும். முடிந்த வரைக்கும் நீங்கள் பப்ளிக் டிரான்சிட்டை எடுத்துக்கொள்வதுதான் சிறப்பானது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இன்றைய நாளும் 6 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக 5 மணியிலிருந்து அந்த போட்டிகள் எல்லாம் ஆரம்பிக்கின்றன. 5 மணிக்கு 2 போட்டி, அதே போன்று 7:30 இரவு 10 மணிக்கு 2 மேட்சஸ் வந்து இடம்பெறப் போகின்றன. 5 மணிக்கு வந்து பனாமா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன. அடுத்து குரோஷியா கானா அணிகளும் 5 மணிக்கு மோத இருக்கின்றன. இந்த வேளையிலே பார்க்கலாம். ஈரானினுடைய தெற்கு கடற்கரை பகுதியிலே அமெரிக்கா ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. அதுக்கு பதிலடியாக வந்து ஈரான் இப்போது அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே காணப்படுகின்ற, அதாவது இந்த வளைகுடா பகுதியிலே காணப்படுகின்ற அமெரிக்க படைகளோடு தொடர்பு பட்ட இலக்குகள் மீது இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் தான், ஆனால் அதுக்கு பின்னரும் கூட அங்கங்கே இரண்டு தரப்பினரும் வந்து இந்த ஒப்பந்தத்தை வந்து மீறுகின்ற மாதிரி சில நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் இது காட்டிக்கொண்டிருக்கின்றது. 10:10 வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நேரம் காலை 10:14 வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது தொடக்கம் நாங்கள் எங்கே செல்ல போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: வாராந்த விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரம் கூட ஏராளமான விற்பனைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய இல்லங்களுக்கான பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நேரடியாக வரலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது கோடை காலத்திலே வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சீரை தந்து கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். ஏராளமான தாயகத்து பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். கப்பல் வாழைப்பழம் முதல் நீங்கள் மாம்பழம், பலாப்பழம், விளாம்பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்கள் விற்பனை. அதே போல செவ்வளநீர், பச்சைவளநீர் என்று சொல்லி அனைத்துமே இருக்கின்றன. ரம்புட்டானை நீங்கள் பக்ஸாகவும் லூஸாகவும் பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி ஏராளமான பொருட்கள் பல வகையிலே நீங்கள் விஷேடமாக வருகின்ற பொழுது நியூ ஓஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு விஷேடம் டென்ட் சேலை தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதே போல மீன் சந்தையில் கூட விற்பனை இடம்பெறுகிறது. குறிப்பாக இலங்கை, இந்திய, கரீபியன் நாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். சீரா பவுண்டு 7.99, சல்மன் சிலைஸ் 8.99, சீம்பிரீம் பவுண்ட் 8.99, கிளாக்கன் பவுண்ட் 7.99, பால்சுரா 6.99, போக் பவுண்ட் 5.99, கணவாய் 7.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுண்ட் 3.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போக் பவுண்ட் ஸ்ரால் பாக்ஸ் 16.99, சீலா சிலோன், சீலா சிலோன் காலை, சிலோன் பாறை, சிலோன் சினேப்பர், சிலோன் கொடுவா, சிலோன் கும்பலாப்பாறை வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி, கத்தரிக்காய் 1 pound 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கோவா 99 cents, உருளைக்கிழங்கு 99 cents ஆக பெற்றுக்கொள்ளலாம். ஊர் சின்ன வெங்காயம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கேல் குளம் கட்டி 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல நீங்கள் மளிகைப் பொருட்கள் வருகின்ற பொழுது ஏராளமான மளிகைப் பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 3 samosa 4.99, 5 dalmia soya 3.99, 3 tin fish 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 8 pounds ரவை 7.99, 750 ml நல்லெண்ணெய் 7.99 நீங்க பெற்றுக்கலாம். 6 pounds கரும்பு சீனி 7.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 900 gram மிளகாய் தூள் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பொருட்கள் இருக்கின்றன. எம்டி பிராண்டின் 750 ml நெல்லி, மிக்ஸ் ஃப்ரூட், மேங்கோ, கோழியல் வந்து 6.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதை தாண்டி நீங்கள் இன்னும் ஏராளமான பொருட்களை பெற்றுக்கலாம். சுவாய்ப்படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ் கோடன் பிஞ்சந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 10:16 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 5 மணிக்கு 2 அணிகள் இருக்கின்றன, அதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதே போன்று 7:30 வந்து கொலம்பியா போர்ச்சுக்கல் அணிகளும், அதே போன்று டொமினிக்கன் அதை கொங்கோ குடியரசினுடைய அதே போன்று உஸ்பெஸ்கிஸ்தான் இந்த 2 அணிகளும் மோத இருக்கின்றன 7:30. அதே போன்று 10:00 அல்ஜீரியா ஆஸ்திரியா அணிகளும், அதே போன்று ஜோர்டான் அர்ஜென்டினா அணிகளும் மோத இருக்கின்றன. இப்படி 6 வெவ்வேறு மேட்சஸ் வந்து இன்றைக்கும் இடம்பெற போகின்றன. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
1: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
2: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெருமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
3: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
4: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
8: என்ன யோசினே?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: மற்றும்
1: பத்து மணி 28 நிமிடம். வீக்கெண்டு முடிஞ்சாச்சு, ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரிந்த வேளையிலே இயக்குனர் நடிகர் என்று சொல்லி பல்முகங்களை கொண்டவர் பாக்யராஜ் அவர்கள். இவருடைய திடீர் மறைவு திரையுலகத்தினரை மாத்திரமல்ல பலரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற தெரிந்த விஷயம். இந்த நேரத்திலே பல பிரபலங்களும் இவருக்கான அஞ்சலிகளை செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நேரடியாக சென்று. இதேவேளையிலே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கூட தன்னுடைய அஞ்சலிகளை நேரடியாக சென்று செலுத்தியிருக்கின்றார். இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வெளிநாட்டில் இருப்பதன் காரணமாக நேரடியாக வர முடியவில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரங்கல்களையும் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கூறியிருக்கின்றன. அப்படியே வந்து நாங்கள் கனடா நியூஸுக்கு வந்தோம் என்று சொன்னால், கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலே இரண்டு திருடர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மதுபான விடுதியொன்றிலிருந்து ஏடிஎம் மெஷினை வந்து அப்படியே தூக்கிட்டு சென்றிருக்கின்றார்கள். இது நேற்று பிற்பகல் 3:30 நடைபெற்றிருக்கிறது. கேம்லூப்ஸ் என்ற இடத்துல தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ரெண்டு திருடர்களும் இப்படி ஒரு இந்த மதுபான விடுதியிலே இருந்த ஏடிஎம் மெஷினை வந்து அப்படியே அழகா தூக்கி எஸ்கேப் ஆயிருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா, கையில் தூக்கிட்டு போல ஒரு ட்ரக்கில் தான் தூக்கிட்டு போயிருக்கின்றார்கள். பின்னர் போலீசார்வர்களை திரட்டி சென்றபோது ட்ரக்கும் ஏடிஎம் மெஷினும் வந்து ஒரு இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இயந்திரத்துக்குள்ள எந்த பணமும் இருக்கவில்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுவாகா பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். மோப்ப நாயுட உதவியோட ரெண்டு பேரையும் போலீசார் ஒரு மாதிரி லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. பண்ண உடனே இவங்க என்ன செய்யிருக்கிறாங்கன்னா, போலீசார்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சினிமாலெல்லாம் வெறுமே சீன் அது மாதிரி துப்புக்கிடீரென்று அப்படியே தாம்சன் நதிக்குள்ளே வந்து குதிச்சிருக்கிறார்கள் ரெண்டு பேரும். ஒரு மாதிரி தீயணைப்பு படை வீரர்கள உதவியோட ஒருத்தர் வந்து போலீசார் பிடித்திருக்கின்றார்கள், அடுத்தவர் வந்து எஸ்கேப் ஆகிவிட்டாராம். இது தொடர்பாக மக்களின் உதவியை இப்போது போலீசார் நாடியிருக்கிறார்களாம். அடுத்தவருடைய அடையாளங்களை வெளியிட்டு அவர் தொடர்பான செய்தி கிடைத்தால் தங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி இப்போது போலீசார் கேட்டிருக்கிறார்களாம். நேற்று பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய கேம்லூப்ஸ் பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10:30 வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
2: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
0: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
0: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
10: Weekend East FM 102.7.

0: 10:43 எஸ்டெஃப்எம் ஊடாக வீக்கெண்ட் விடிஞ்சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழியில் நாங்கள் மேலும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வருகின்ற பொழுது வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏராளமான பழங்களை விஷேட விலையில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பலாப்பழம் விஷேடமாக பவுன் 1.29 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பாக்ஸை 14.99 14.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதே போல ரம்புட்டானை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன ஆரஞ்சு 1.99, ஆரஞ்சு 1.29, ஆப்பிள் 1.99, பலாப்பழம் 2.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். கண்டில் 3.99, அதுபோல ரெட் பழம் வந்து 2.99, ஏசியன் பிஎஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 2.99, செரி பவுன்ஸ் 3.99, அதே போல ஆர் பீஸ் அடங்கிய அவக்கோடா பேக் வந்து 3.99, பலாப்பழம் முழு சாப்பிடுகின்ற பொழுது 1.49, ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49, 10 பீஸ் அடங்குகிற பொழுது 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கலாம். செவ்வளனை 4.99, 10 பீஸ் எடுக்கின்ற பொழுது 42 டாலருக்கு நீங்க பெற்றுக்கலாம். பலாப்பழம் இந்த வாரம் விஷேடமாக பவுண்ட் 1.29 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மாம்பழ பாக்ஸை 14.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மீன் சந்தையில் வருகின்ற பொழுது ஏராளமான மீன் வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். சீலா பவுண்ட் 8.99, சல்மன் ஸ்லைஸ் 8.99, சீம்பிரி 8.99, கிளாக்கன் 7.99, பால்சுரா 6.99, போக் பவுன் 5.99, கணவாய் 7.99, ஆற்றாட்சி 10.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 10.99, அதேபோல சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போப்பான் ஸ்னால் பாக்ஸ் 16.99, சிலோன் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாறை என்று சொல்லி ஏராளமான சிலோன் வகை மீன் வகைகளை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு ஏற்ற அனைத்து பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மரணி செய்திருக்கின்றார்கள் மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கொடன் மீன் சந்திப்பில் நியூ ஓஷன் சுபமா.

0: 299 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, உருளைக்கிழங்கு 99 சென்ட்ஸ், ஊர் சின்ன வெங்காயம் 5.99, கேல் கலாக்கட்டி 2.99, பொன்னாங்கானி வல்லாரை முருங்கையிலே கூட நீங்க நேரடியாக இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது எம்டி பிராண்டின் 750 மில்லி நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் 6.99, எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைன் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி பூட் ஆப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 500 கிராம் 3.49 படி பெற்றுக்கொள்ளலாம். 3 சமோசா 4.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 டென் ஃபிஷ் 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 4 பவுண்ட்ஸ் கடலை பருப்பு 4.99, 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பிஞ்சந்துக்கில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்.
1: 10:46 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், 401 ஒரு இடத்துலேயே வந்து விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து 401 ஈஸ்ட் பவுன் கலெக்டர்லி யாங் ஸ்ட்ரீட்டில் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு லெஃப்ட் லேன் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பகுதியில் பயணங்களை மேற்கொள்பவர்கள் இதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட பகுதி டொன்வலியிலிருந்து வில்லியம் பகுதி வரையிலான அந்த 401 பகுதி வந்து கடுமையான வாகன நெரிசலோடு இப்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. டொன்வலி பார்க்வேயிலும் இப்போது தாமதங்கள் நிலவிக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவை அந்த பகுதியில் செல்பவர்கள் அதையும் கவனித்துக் கொள்ள முடியும். பிரான்சிலே வந்து கடுமையான வெயில் வாட்டி வதைக்கின்றதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 55 உயிரிழப்புகளும் இழக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இதன் காரணமாக மின்விசிறி மற்றும் ஏசி போன்றவற்றை வாங்குவதற்கு மக்கள் கடைகளுக்கு அதிக அளவில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

நேரம் காலை 10:50 இஸ்டெஃப்எம் ஊடாக வீக்கெண்ட் வெடிஞ்சாச்சு ஒலித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ராஜேஷ் மற்றும் நிபாஜினி இணைந்திருப்பார்கள். இனிமையான வணக்கம் நீர்களே, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். எல்லோருக்கும் ஒரு சிறந்த வார இறுதி அமையவும் வாழ்த்துக்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28, 647-656-5690, 647-656-5690.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.

0: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே,
3: வானம் நமதே,
1: வானம் நமதே.
4: நன்றி நீரஜா. வணக்கம் நேர்களே. ஜூன் மாதம் 27ஆம் நாள், அது சொல்லும் போதே எனக்கு லைட்டா ஒரு விஷயமும் ஃபீல் ஆச்சு. பாத்தீங்கன்னா 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கடைசி வீக்கெண்டு. இப்போதானங்க 2026 பிறந்துச்சு ஆகும்னு எல்லாருக்கும் நியூ இயர் ஹாப்பி நியூ எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பாதி வருஷம் போயிடுச்சுன்னா ஆமாம் போயிடுச்சு. அதே மாதிரி தான் மீதி இருக்க வருஷமும் போவோம். இதே மாதிரி முதல் வருஷமும் முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படி நீங்கள் டைம் இருக்குது நினச்சிட்டு இருந்தீங்களோ அதே நினச்சிட்டு இருக்காம கொஞ்சம் அப்படியே நம்ம அடுத்தடுத்து முன்னெடுத்து போனால் 2026 இது வரைக்கும் நம்ம எதுவும் சாதிக்கலைனா எதாவது சாதிக்க முடியும். சரி, எதுவும் சாதிக்க வேண்டாம், நம்ம அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகலாம், நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். சரி, எதுவும் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டு போகிறேன். சரி, ஜூன் மாதம் 27ஆம் நாள் ஒரு சூப்பரான சனிக்கிழமையில் காலையில் 11 மணிக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வானம் நமதே நிகழ்ச்சி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. உலகத்தில் நடக்கிற சூப்பரான பாசிட்டிவான விஷயங்கள் அது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கறது தான் வானொலி தின நிகழ்ச்சியோட நோக்கம். அதே வகையில் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான குத்துப்பாக்களுமே நிறையா வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு அடுத்த 2 மணி நேரத்துக்கு வானொலி நமதேவை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் தொடர்ந்து கேட்டுருக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லைனா eastfm102.7@gmail.com அதுக்கு நீங்கள் மெயில் தான் அனுப்பலாம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலில் நிறைய உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நிறையா தயாரித்து கொடுத்துட்ருக்கிறோம். அதே நீங்கள் பார்த்து மகிழுங்க. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லேயும் நாங்கள் வந்து இருக்கிறோம். சரி, டொரண்டோவில் வெதர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ், ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறது 24 இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா 25 போகுது. இன்றைக்கி 25 இருக்கும்போது கிட்டத்தட்ட 30 ஃபீல் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான சன்னியான நாளாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 30% கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மழை வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கேஸ் ப்ரைஸ் நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறத விட 3 சென்ட் வரைக்கும் கம்மியாக போகுது. ஸோ நீங்கள் கேஸில் கொஞ்சம் ஒரு பரவாயில்லாமல் இன்றைக்கி ஓட்ட முடியும் அப்படின்னா வெயிட் பண்ணி நாளைக்கு போகிறது நல்லது அப்படின்ற ஒரு சூப்பரான விஷயம் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஷோவில் வர்ற முதலான பாட்டை கேட்போம். தொடர்ந்தும் பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல்லது வானம் நமதே.

மெட்ரோ சேனல் கேபிள் டிவி என்னங்க பாட்டு வராரு வாலை அப்படின்னு இந்த படம் வரும்போது 90s-ல வந்து நிறைய பேர் வந்து கழுவி ஊத்துனாங்க வர கொஞ்சமாவது அர்த்தமுள்ள பாட்டு எழுதுறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இந்த பாட்டு திரும்பி பார்க்கும்போது தெரியுது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு மெட்ரோ சேனல் என்னென்னு தெரியாது, கேபிள் டிவினு என்னென்னு தெரியாது. இந்த பாட்டு கேட்கும்போது தான் ஓ இப்படிலாம் ஒரு விஷயம் இருந்திருக்கோ அப்படின்னு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை மாதிரி வரலாற்றை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கார் வாலி. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு தமிழ்நாட்டோட வரலாற்றாகட்டும் ஒரு தமிழோட வரலாற்றாகட்டும் அதெல்லாம் வந்து சினிமா பாட்டு மூலமாக அவன் பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு தெரிய போகுது அப்படின்றது முன்னாடியே தெரியும் தான் வாலி எழுதியிருக்காரு அப்படின்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு சூப்பரான தத்துவத்தோட நேரம் 11:09 கேட்டுட்டு இருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில். வானம் நம்மதே. ஒரு 7 வயசு பையன் தன்னோட ஒரே வயசு பையன் ஒரு தம்பியை மரணத்திலேருந்து காப்பாற்றிருக்காரு. அது எந்த ஊரில் எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றதெல்லாம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சூப்பரான பாட்டு கேட்டு வருவோம், தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் இது வானம் நம்மதே.

0: பாட்டு வந்தப்போ பொன்னாங்கன்னெலாம் எதுக்கு மலர போகுது, அது எதுக்கு இந்த பாட்டில் பாடுறாரு அப்படின்னு கிளின்டனை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா கிளின்டன் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. இப்போ தான் சமீபத்தில் தெரிய வந்தது அது பொன்னாங்கன்னி நீ மலர்ந்த கிடையாதான், பொன்னாக நீ மலர்ந்த நாள் அப்படின்றத அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையாக ஒரு இங்கிலீஷ்காரராகவே மாறி பாடியிருக்காரு. ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய சொல்ல போகிறோம் நாங்கள். 11:15, அதுக்கெல்லாம் முன்னாடி நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை கேட்டுக்கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தில் வருகின்ற பொழுது ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கலாம். சீலா பவுன் 8.99, சல்மன் சிலைஸ் 8.99, சேம்பரியம் 8.99, கிளாக்கன் 7.99, பார்சுலா 6.99, போக் 5.99, கனவாய் 7.99, ஆட்ரைச்சி பவுன் 10.99, உர்கோழி 6.99, இதுவரை மூன்று பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெருக்கலாம். பிராய்லர் சிக்கன் 3.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போப்பான் ஸ்டால் பாக்ஸ் 16.99, சிலோன் சீலா காலை பாறை ஸ்னேப்பர் கொடுவா கும்பலா பாறைன்னு சொல்லி ஏராளமான சிலோன் மீன் வகைகளை கூட நீங்கள் பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீன் வகைகளும் மெரினேட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். இவ்வளவு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு சீல் இடம்பெற்று பலாப்பழம் விசேடமாக பவுன் 1.29 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழ பாக்ஸ் 14.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சைகளில் 3.49, அதேபோலே 10 பீஸ் எடுக்கின்ற பொழுது $30, ஃப்ரெஷ்ஷான செவ்வொழை 4.99, 10 பீஸ் எடுக்கின்ற பொழுது $42 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உடற்குடன் பட்டியும் தருகின்றார்கள். ரம்புட்டான் இப்பொழுது விஷேட விலையிலே பெற்றுக்கொள்ளலாம். சின்ன ஓரேஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி 3.99, 6 பீஸ் அடங்கிய அவக்கடம் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோலே பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். கோவா பவுன் 99, சென்ஸ் பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, தக்காளி பழம் 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை குறிப்பாக வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்கினி கத்தரிக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக பாமக்காய் புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஜலப்பின பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பயிற்றங்காய் 3.99, முருகக்காய் 6.99, உருளைக்கிழங்கு பவுன் 99 சென்ட்ஸ், ஊறு சின்ன வெங்காயம் 5.99, கேல் குளம் கட்டி 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை ஊர்க்கீரை பொடியு சொல்லி அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் 20 பவுன்ஸ் பாப்பூல் ரைஸ் 15.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் முழு உளுந்து பண்ணி 2.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோக்கனட் பவுடர் 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 8 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் அவை 7.99, 3 சமோசா 4.99, கரிச்சந்திரா நூடிஸ் $3.6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆர்கானிக் தயாரிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். ரவை பருப்பு மா ஸ்நாக் ஐட்டங்களை ஆர்கானிக்கில் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மரக்கறி வகைகளை மொத்தமாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதை தாண்டி ஏராளமான சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்கள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வெல்லாம். டாப்ஸ் கார்டன் பிஞ்சதிப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 11:17, நான் சொல்லியிருந்தேன் ஒரு 7 வயசு பையன் 1 வயசு தம்பியை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ட்டு. இந்த போன வாரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸாஸில் நடந்த ஒரு விஷயம். லயம் அப்படின்ற 1 வயசு பையன் அவங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கிட்டத்தட்ட மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படி கடந்துட்டுருக்கிறான். எப்போன்னா அந்த லோக்கல் போலீஸ் அப்புறம் எமர்ஜென்சிக்குள்ள அங்கே போகும்போது உடனே அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க. இப்போ அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவன் அண்ணனும் அண்ணனான பேட்ரிக் 7 வயசு பையனும் அப்புறம் இந்த பையனும் லயாமும் வந்து ஸ்விம்மிங் பூலில் இருந்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து அப்படியே 1 வயசு பையன் தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கிட்டு இருந்திருக்கான் போல இருக்குது. இந்த அண்ணனுக்கு வந்து இந்த வெறும் 7 வயசு பையனுக்கு உடனடியாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி டக்குன்னு அவனை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வெளியே போட்டுட்டு உடனே அவங்க அம்மாட்ட போய் கூப்பிட்டு வந்துருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போயிட்டு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போயிருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவங்க 911 ஃபோன் பண்ணி இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பையன் அந்த வெறும் 7 வயசு அந்த பையன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா அந்த சிறுவனுடைய நிலைமை இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு குயிக்காக ஒரு திங்க் பண்ணி என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பண்ணியிருக்கிறான் நம்ம பேட்ரிக். நம்ம பெரியவங்களுக்கே கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவம் நடக்கும்போது நம்மளை கையும் ஓடாத காலம் ஓடாத அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அப்படியே முடிச்சுட்டு இருப்போம். அந்த முக்கியமான சமயத்தில் நிறைய டைம் வந்து லாஸ்ட் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு கரெக்டாக வெறும் 7 வயதான அந்த பேட்ரிக்கு துணிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இம்மீடியட்டாக அவனும் ஆக்ஷன் எடுத்துருக்கிறான். அதனால தான் அவனோட தம்பியை காப்பாற்றிருக்கிறான். இப்போ அவங்க வீட்டில் மட்டும் இல்லாமல் அந்த ஊர் போலீஸுமே வந்து அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு அவார்டுக்குமே வந்து பரிசீலனை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து கிடைச்சது அப்படின்னா அந்த பையனுக்கு நிறைய புகழ் இன்னும் பெருமையும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த அண்ணன் அப்படின்ற ஒரு பெருமை அவனுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு யோசிச்சு எப்படி நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றத இந்த சின்ன பையன் நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பேச போறோம். கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இது வானம் நமதே.
2: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
3: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
4: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26-27-28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332, 416-292-3220, 6479750524.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
6: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372692893.
3: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: என்றும் இசையுடன்
8: ஈஸ்ட் FM உங்களுடன்
5: 102.7.

0: ஃபிஃபா ஃபீவர் உலகெங்குமே பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனடாவில் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீவர், ஏன்னா நாக் அவுட் ஸ்டேஜ்க்கு கனடா குவாலிஃபை ஆயிடுச்சு. அது நிறைய பேருக்கு தெரியும். நாளைக்கு 3 மணிக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோட வாழ்வா சாவான்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. அந்த தோத்தவங்க மறுபடியும் திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்க போது நாளைக்கு அந்த கேம் இருந்தாலும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 கேம் இருக்குது. எல்லாமே வந்து இந்த குரூப் லெவலில் தான் இருக்குது. இதில் யாரும் நாக் அவுட் கிடையாது. 5 மணிக்கு 2, 7:30 10:02 அப்படின்னு 6 கேம் இருக்குது. இந்த 6 கேமில் குறிப்பாக 3 கேம் வந்து ஒரு சூப்பரான டீம்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பனாமா இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம் தெரியும். அடுத்தது 7:30 கொலம்பியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும். போர்ச்சுகல் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் ஃபிஃபாவில், ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு கூட கொலம்பியாவே வந்து சாதாரண டீம் கிடையாது, அதுவுமே ஒரு சூப்பரான டீம் தான். அவங்களுக்கு ஒன்றும் கொஞ்சமும் வந்து சலச்சவங்க கிடையாது. அப்புறம் 10 மணிக்கு கேம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா ஜார்டன். ஜார்டன் கொஞ்சம் ஒப்புக்கு சப்பானி மாதிரி தான், இருந்தாலும் அர்ஜென்டினாவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. ஸோ இன்னைக்கு சூப்பரான 3 கேம்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ட்ரீட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு கனடாவுக்கு வாழ்வா சாவா கேமே இருக்குது. ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2020
1: செய்யும் Audi A3 2026 காரினை வெல்லும் வாய்ப்பு காத்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி கனடா இவெண்ட் சென்டரில் விஜய் ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது Audi A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் அறிவிக்கப்பட இருக்கின்றார்.
2: எனவே இந்த ஸ்பெஷலே கூட 2வது ஆண்டு அனிவர்சரியாக வழங்குகின்றது விஜயா ஜுவல்லரி. குறிப்பாக $2,500 நகை வாங்குபவர்களை இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் ஊடாக இவ்வாறு 2026 A3 Audi காரினை வெற்றியுள்ளதன் போது அதிர்ஷ்ட வாய்ப்பாகவும் தங்களுடைய வாடிக்கையாளருக்கு இதனை விஜயா ஜுவல்லரி சளி வழங்கி கொண்டிருக்கிறது. மார்க்மன் ஸ்டீல்ஸில் விஜயா ஜுவல்லரி உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது.
1: விஜயா ஜுவல்லர்ஸில் ஜூலை மாதத்திற்கான புதிய தங்க நகை சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் $200 நீங்கள் மாதாந்தம் செலுத்தி 15 மாதங்களுக்கு இணைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தங்க செயின் அல்லது தங்க பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்ட் கோயினை பரிசாக வழங்க இருக்கின்றார்கள் விஜயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினர். அத்தோடு மாதம் தோறும் குழுக்கள் முறையில் ஒரு அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் தெரிவு செய்யப்பட்டு $3,000 தங்க நகைகளை வெல்லும் வாய்ப்பும் காத்திருக்கின்றது விஜயா ஜுவல்லர்ஸில்.
2: அதுவெளியில் திருமணங்கள்ல இடம்பெறுகின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் சாலி கொடிகளை ஓட செய்பவர்களுக்கும் விசேட சலுகைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சாலிக்குடிகளை ஓட செய்பவர்களுக்கு எந்த விதமான செய்கூலி சேதாரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல்ட் கோயினும் அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கிறது. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ஃப்ரெட் பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி உங்களை 2வது ஆண்டு அனிவர்சரி ஆஃபர்களோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உங்கள் நகைகளுக்கான பணத்தை உடனடியாக செலுத்த முடியவில்லை என்றாலும் நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் 1 வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்டில் நகைகளை மாதம் தோறும் பணத்தை செலுத்தி பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் காத்திருக்கின்றது. துபாய், சிங்கப்பூர், துருக்கி, இத்தாலி ஆகிய இடங்களில் இருந்து தெரிவிக்கப்பட்ட புத்தம் புதிய நவ நாகரிக ஆபரணங்களை நீங்கள் விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். அடகு சேவையும் விஜயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினரால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1.5% அடகு மாத்திரமே இவர்களால் அறுவடப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கு.

0: 14 வயசு பையன், அவன் அந்த பையனுக்கு ஸ்டேஜ் 4 கிட்னி கேன்சர் இருக்குன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. வெறும் 8 மாதம்தான் நீ உயிரோட இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பமே உறைஞ்சி போயிடுச்சு அந்த சமயத்தில். இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த கேன்சரெல்லாம் ஜெயிச்சு ஸ்கூல் படிப்பை முடிச்சு கிராஜுவேஷன் டேயில் சூப்பராக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கிறான். இந்த ஐசாயம் எப்படி நடந்துச்சு, அதுக்கு காரணமான சூப்பர் டாக்டர் யார் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம் இந்த வானொலி நிகழ்ச்சியில். நேரம் 11:37. அந்த சூப்பரான மேட்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சூப்பரான பாட்டை கேட்டு வருவோம்.
1: ஏ மன்

0: 11:39 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை கேட்டுக்கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு சீல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. டெண்ட் அமைக்கப்பட்டு வெளியே டெண்டிலேயும் ஏராளமான பழங்கள்லாம் விற்பனையாகிறது. இந்த வாரம் விஷயமாக பலாப்பழம் பவுன் 1.29 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பாக்ஸ் 14.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49, 10 பீஸ் அடங்கியது $30. ஃப்ரெஷ் இளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 வழங்கப்படுகிறது. அதே வட்டியும் கொடுக்கப்படும். ரம்பட்டான் விஷயம் வெளியில பெற்றுக்கொள்ளலாம். சின்ன ஓரஞ்சு 1.29, ஆப்பிள் 1.99, பிஎஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி 3.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல 6 பீஸ் அடங்கிய அவக்கோடா 3.99. இன்னும் ஏராளமான பழங்கள் எல்லாம் வந்து இப்பொழுது விஷேடமாக இங்கே வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். விஷேடமாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு டெண்டுக்கான சீல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல மீன் சந்தை எடுத்துக்கொண்டால் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கலாம். சீலா பவுன் 8.89, சல்மன் சலைஸ் 8.89, சீம்பிரியும் பவுன் 8.89, கிளாக்கன் 8.89, பால்சூரம் 6.89, போக் 5.89, கணவாய் 7.89, அட்ரச்சி பவுன் 10.89, ஊர்கோழி 6.89, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுன் 3.89, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.89, சிக்கன் பிரஸ்ட் 3.89, போப்பவுன் ஸ்டால் பாக்ஸ் 16.89, சிலோன் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாறை என்று சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாதிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளை கூட நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அனைத்துமே மரணேட் செய்து பாவிக்கு அனைத்து மீட் வகைகள்லாம் மரணேட் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பசுமையான மரக்கறியை பெற்றுக்கொள்ளலாம். கோவா பவுன் 99 சென்ஸ், பூசணிக்காய் 1.49, பட்டர் நட் 1.29, தக்காளி பழம் 1.49, வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்கினி கத்தரிக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் அவக்காய் புடலங்காய் அதுபோல பெல் பேப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஜலப்பின பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பயிட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, உருளைக்கிழங்கு 99 சென்ஸ், ஊர் சின்ன வெங்காயம் 5.99, கேல் கொலாட்காட்டு 2.99 படியை பெற்றுக்கொள்ளலாம். பொன்னங்காணி வல்லாரை முருங்கையிலே கீரை ஊர்கீரை பொடியை கூட விஷயமாக ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கொள்ள வரும் முடியும். நியூ ஓஷனில் வருகின்ற பொழுது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல நீங்கள் 20 பவுன்ஸ் பாபோல் ரைஸ் 15.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மெகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 5 டெல்மிஷ் சோயா 3.99, 8 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 1 லிட்டர் 8.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 சமபோசா 4.99, 3 கரிச்சந்திரன் நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கானிக் தயாரிப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரவை பருப்பு மா ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 11:42 நான் சொல்லியிருந்தேன், ஒரு stage 4 கேன்சர்லேருந்து பையன் எப்படி மீண்டு வந்தான் அப்படின்ட்டு. இந்த டைலான் அப்படின்ற பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2022 இந்த stage 4 கிட்னி கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. 52 வாரம் 52 வீக்ஸ் நான் ஸ்டாப்பாக அவனுக்கு கீமோ தெரப்பி பண்ண வேண்டியது இருக்குது. அதுலேருந்து பிழைச்சி வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களே சரி நம்மளோட ஃபேமிலிஸ்லையுமே சரி இந்த கேன்சர்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கும் கீமோ தெரப்பி அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம்ட்டு. அதுலேயும் இந்த 14 வயது சிறுவன் அவங்க சொன்ன மாதிரி கீமோ தெரப்பி பண்ணலாம், இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மாதம்தான் எங்களால் கேரண்டி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியாது, உனக்கு உயிருக்கு உத்தரவாதம்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனால் அவனுக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் மேரி ஆஸ்டின் அப்படின்றவங்க அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த பையனுக்குமே வந்து கிட்டத்தட்ட அந்த டாக்டர் பேஷண்ட் உறவை தாண்டி எடுத்து அம்மா மகன் மாதிரி ஒரு உறவாயிருக்கு. இப்போது அந்த பையன் சொல்கிறான் என்னோட வந்து 2வது அம்மா இவங்கன்னு சொல்லுவேன், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரொம்பவும் வந்து ஓப்பனாக பேசுவோம் நல்லா பழகுவோம் அவ்வளோ வந்து ரொம்ப நெருக்கமாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஒரு விஷயத்தை இந்த பையன் கடந்து வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த 2வது அம்மான்னு சொல்லப்படுற அந்த டாக்டர் தான். அவங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போது அந்த பையன் ட்ரீட்மெண்ட் செய்திருக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, நீ மட்டும் இந்த விஷயத்தை தாண்டி வந்துட்டு நீ ஸ்கூலில் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிட்ட அப்படின்னா அந்த கிராஜுவேஷனுக்கு நான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டாக்டர். இந்த பையனுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் நான் இவங்களுக்காகவாது நம்ம எப்படியும் போராடி இந்த stage 4 கேன்சர்லேருந்து வெளியே வந்து நான் ஸ்கூல் ஃபுல்லாக முடிக்கணும் நான் கிராஜுவேஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு போராட்ட குணத்தோடு அந்த பையன் இருந்திருக்கிறான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 52 வீக்ஸையும் தாண்டி அதுக்கப்புறமா வந்து கேன்சர் விட்டு வெளியே வந்து வெற்றிகரமாக அந்த ஸ்கூலையும் முடிச்சிட்டான். சரி ஸ்கூல்லாம் முடிச்சிட்டான், கிராஜுவேஷனுக்கு வந்து அந்த டேயும் வந்துருச்சு, அது வரைக்கும் ஒரு தகவலுமே இல்லை அவங்க வருவாங்களா வரலையான்னு தெரியல. ஏன்னா அவங்க வேறு உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப தூரமாக சியாட்டலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வருவாங்களான்னு ஒரே டவுட்டாக இருந்தது. ஆனால் அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க இவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ட்டு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க ஒரு சர்ப்ரைஸாக அவங்க வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ப கடல் எல்லாரையும் அழுத்திருக்கு. எல்லாருமே வந்து ரொம்பவும் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் அதை மேந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் சயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலுமே அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை வந்து நம்ம தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம், ஒரு பாசிட்டிவிட்டின்னு சொல்லலாம், மற்றவங்க மேலே ஒரு அன்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது இருந்தாலே போதும், எந்த ஒரு விஷயமானாலும் கடந்து வந்துடலாம் அப்படின்ட்டு. இது பார்க்கும்போது எனக்கு தில் படத்தில் ஒரு சீன் ஞாபகம் வரும். அதாவது இன்டர்வெல்லில் முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கிட்டத்தட்ட பிழைக்கவே மாட்டார் அப்படின்னு அவ்வளோ போயிட்டு வில்லன் கோஷெலாம் வந்து அப்படியே அடிச்சு போட்டு அவர் ட்ரெயினெல்லாம் வந்து மாட்டிப்பார். அப்புறம் டாக்டர் வந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் டாக்டர் சொல்லுவார், இல்லைங்க இவர் அவ்வளோதான், இவர் வந்து போலீஸ் கணவெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அவரை பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் அவர் பாட்டுக்கு பெட்டில் இருந்து கீழே நடந்து போவார். டாக்டர் சொல்லுவார் கண்ணாடி கட்டி, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு. தியேட்டரில் வந்து எல்லாருமே வந்து குபின்

0: தன்னம்பிக்கை, உங்களை சுற்றி எல்லாம் பாசம், அன்பு இருந்ததுன்னா நீங்கள் வெளியே வர முடியும் அப்படின்ற ஒரு சூப்பரான பாசிட்டிவ் விஷயத்தோட தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில், இது வானம் நம்மதே.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
6: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர் மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
7: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 11:54 கேட்டுக்கிறோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நமது விஜயா ஜுவல்லரி வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: அக்டோபர் மாதம் 24 கனடா இவெண்ட் சென்டரில் விஜே ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2nd ஸ்பெஷல் இசை நிகழ்வு மெக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: எனவே தங்களுடைய 2nd அனிவர்சரி ஸ்பெஷலாக கூட இந்த ஒப்பரணை அவர்கள் தருகின்றனர். குறிப்பாக 2500 நகைகளை வாங்குபவர்களை இவ்வாறு 2026 ஆடி A3 காரினை வெல்லுகின்ற இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ள முடியும் என்பது முக்கியமானது. இவ்வாறு பல்வேறுபட்ட கொண்டாட்டங்களோடு ஒப்பர்களோடு இந்த 2nd அனிவர்சரி இணை கொண்டாடி கொண்டிருக்கிறது மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லரி.
1: விஜயா ஜுவல்லர்ஸில் ஜூலை மாதத்திற்கான புதிய தங்க நகை சேமிப்பு திட்டம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் $200 நீங்கள் மாதாந்தம் செலுத்தி 15 இணைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தங்க செயின் அல்லது தங்க பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்ட் காயின் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். மாதந்தோறும் குழுக்கள் முறையில் ஒரு அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் தெரிவு செய்யப்பட்டு $3,000 தங்க நகைகளை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக இருக்கின்றது. ஆகவே இது பற்றிய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அழைக்கலாம் 416-900-4599.
2: காலிக்கொடி ஓர்டர் செய்பவர்களுக்கும் விசேட சலுகைகள் காத்திருக்கின்றன. இப்பொழுது திருமணங்களுக்கு பல்வேறு குடும்பங்கள் தயார்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். இவ்வாறான சூழலில் காலிக்கொடிகளை ஓர்டர் செய்கின்ற பொழுது செய்கூலி சேதாரம் இல்லாமல் வழங்குகின்றது விஜயா ஜுவல்லரி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் காலிக்கொடிகளை ஓர்டர் செய்கின்ற அனைவருக்கும் ஒரு கோல்ட் கோயின் கூட அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கின்றது.
1: நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் ஒரு வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்டில் நகைகளை மாதந்தோறும் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது பற்றிய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்களும் அழைக்க முடியும் 416-900-4599. விஜயா ஜுவல்லர்ஸில் $2,500 மேல் தங்க நகைகளை கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு ஆடி A3 2026 காரினை வெல்லும் வாய்ப்பு கூட காத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் நேரடியாக வரலாம் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு. அல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாக அனைத்தும் இது பற்றிய விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் 416-900-4599. 416-900-4599.

0: நேரம் சரியாக நண்பகல் 12 மணி.
1: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே.

0: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே.
1: பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம். வானம் நமதேவோட செகண்ட் ஹவருக்குள்ள வந்திருக்கிறோம். நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இன்னுமே வந்து தொடர்ந்து கேட்க போறீங்க. டொரண்டோவில் 22 டிகிரி செல்சியஸ் 24 ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. போக போக பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கங்கே மழைக்கான சாத்தியக்கொள்ளுமே இருக்குது. கேஸ் ப்ரைஸ் நாளைக்கு 3 சென்ட் குறைய போகுது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டேங்கை ஃபில் பண்ணிக்க பிளான் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் எஃப்எம் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அப்படின்ற முகவரிக்கும் நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற பேர்லையும், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்களையும், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இயங்கிட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இணைஞ்சிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்கணும் அப்படின்னா eastfm.ca அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் கேட்டு முடியலாம். அது மட்டும் இல்லாமல் iOS ஆண்ட்ராய்டு ஆப்புமே இருக்குது ஈஸ்ட் எஃப்எம்க்கு. அதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எப்பயும் கேட்டு மகிழலாம். 12 மணி 8 நிமிடம்.

0: வாத்தியா படத்துல இந்த பாட்டு கேட்டோம். 12:11 கேட்டு இருக்கீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல். வானம் நமதே நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக கோடை காலத்தை முன்னிட்டு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்ட் சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பலாப்பழம் நீங்கள் விசேடமாக பெறுகின்ற, அதாவது பவுண்ட் 1.29 படி நீங்கள் முழுமையாக பெறுகின்ற பொழுது பலாப்பழத்தை பெற்றுக் கொள்ளலாம். பவுண்ட் 1.29 மட்டுமே. மாம்பழப்பாக்கு 14.99 பெற்றுக் கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சிளநீர் 3.49, 10 பீஸ் அடங்கியது $30. அதேபோல ஃப்ரெஷ் சவுளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கியது $42 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். உடனுக்குடன் பெட்டி தருகின்றார்கள். ரமுடான் பவுண்ட்ஸ் 4.99, சின்ன ஒரஞ்சு 1.29, அப்பல் 1 பவுண்ட் வந்து 1.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல பியர்ஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி 3.99, 6 பீஸ் அடங்கி அவக்காடோ 3.99, பிளாக் கிரீன் ரெட் கிரேப்ஸ் வந்து பவுண்ட் 3.99 படி நீங்க பெற்றுக்கலாம். மாதுளம்பழம் 2.99, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வருகின்றது. நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா 99 சென்ஸ், பூசணிக்காய் 1.49, பட்டர்நாட் 1.29, தக்காளி பழம் 1.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்கினி கத்தரிக்காய் பெற்றுக்கொள்ளலாம். சீம்பிரியம் பவுண்ட் 8.99, கிளாக்கன் 7.99, பால்சுரம் 6.99, போக்கு 5.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். கணவாய் பவுண்ட் 7.99, ஆற்றைச்சி 10.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ஊக்கோணி 6.99, 3 பெறுகின்ற பொழுது 19.99. பிராய்லர் சிக்கன் பவுண்ட் 3.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போ பவுண்ட் 4 பாக்ஸ் 16.99. சிரோன் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாறை என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் ரெண்டு சேர்ந்து இருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் 20 பவுண்ட்ஸ் பாபோல் ரைஸ் 15.99, 8 பவுண்ட்ஸ் முழு உளுந்து 12.99, 6 பவுண்ட்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மெகி கோகனமில் பவுடர் 3.99, 5 டெல்மிஸ் சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபுல் ஆயில் 8.99, 100 டீ பேக் அடங்கிய பக்ஸ் வந்து 4.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுண்ட்ஸ் ரவை 7.99, 3 சமபோசா 4.99, கரிச்சந்திரா நூடிஸ் $36, அதுபோல 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டாப்ஸ் கார்டன் பிஞ்ச் அதிபர் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பியர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
4: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன், எதிர்வரும் July 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு. சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: 12:25 விஜயா ஜுவல்லரி வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: மார்க் மேன் ஸ்டீல்ஸ் குளோபல் திங்கள் அமைந்துள்ள விஜயா ஜுவல்லர்ஸ் செகண்ட் இயர் அனிவர்சரியை முன்னிட்டு வழங்கும் சலுகைகள் பற்றிய விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். விஜயா ஜுவல்லர்ஸில் 2005 டாலர்ஸுக்கு மேல் தங்க நகைகளை கொள்வனம் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு ஆடி A320 26 காரினை வெல்லும் வாய்ப்பு காத்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி கனடா இவெண்ட் சென்டரில் விஜே ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர் சென்னை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அறுவலையில் தங்க நகையில் நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். குறிப்பாக 15 மாதங்களுக்கு மாதாந்தம் $200 செலுத்தி நீங்கள் இந்த மாதாந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். இவ்வாறு இணைந்து கொள்ளுகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் விசேட பரிசுகள் காத்திருக்கின்றன. ஒரு தங்க செயின் அல்லது தங்க பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்ட் கோயினை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் இந்த பரிசுகள் காத்திருக்கின்றன. மாதாந்தம் $200 படி 15 மாதங்களுக்கு நீங்கள் இணையக்கூடிய வகையில் இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் விஜயா ஜுவல்லரிஸ் ஆரம்பித்திருக்கின்றது.
1: மாதந்தோறும் குழுக்கள் முறையில் ஒரு அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் தெரிவு செய்யப்பட்டு $3,000 தங்க நகைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திருமணத்திற்காக தாலிக்கொடி ஆர்டர் செய்பவர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தாலிக்கொடி ஆர்டர் செய்யும் பொழுது ஒரு கோல்ட் கோயினை இலவசமாக நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லரிஸில் பெற்றுக் கொள்ள முடியும். உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் ஒரு வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்ட் நகைகளை மாதந்தோறும் பணம் செலுத்தி கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம் மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு.
2: 2வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட பரிசுகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்றது விஜயா ஜுவல்லரி. குறிப்பாக இப்பொழுது $2,500 நகை வாங்குபவர்கள் கூட ஆடி 83 காரினை வெல்லக்கூடிய அதிர்ஷ்ட சீட்டில் இணைந்து கொள்ள முடியும். இவ்வாறு $2,500 நகை வாங்குபவர்கள் அதிர்ஷ்ட குறுக்களில் சேர்க்கப்பட்டு 2026 ஆடி 83 காரினை ஒரு அதிர்ஷ்டாலி வெற்றி பெற இருக்கின்றார். இந்த வாய்ப்பினையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: அக்டோபர் மாதம் 24 கனடா இவென்ட் சென்டரில் விஜே ப்ரொடக்ஷன் வழங்குகின்ற விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மெக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி 83 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் யார் என்பதை அறிவிக்கவும் இருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் நேரடியாக வாருங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்துள்ள விஜயா ஜுவல்லர்ஸுக்கு மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 416-900-4599.
0: 12:27 சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஏதோ அந்த பக்கமாக டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஏற்பட்டிருக்கு. அவர் சரி யாருக்கோ வந்ததுன்னு நம்ம பாட்டுக்கு போகாமல் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் காரை நிப்பாட்டிட்டு உடனடியாக உள்ளே இறங்கி போய் யாரெல்லாம் காப்பாற்ற முடியும்னு பார்த்துருக்காரு. ஏன்னா ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா கதவு முடியிருக்கு. முதல்ல ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ண பார்த்துருக்காரு, முடியலை. மறுபடியும் பின்னாடி போய் பார்த்துருக்காரு. பின்னாடி போய் பார்க்கும்போது தான் சரி அந்த ஒரு கண்ணாடி கதவு ஒன்று இருந்திருக்குது. வேறு எதுவுமே அவருக்கு உடைக்கிறதுக்கு பொருள் இல்லாததால் தன்னோட கையே வச்சு உடச்சி தன் கையில் ரத்தம் ஓடுறதுலையும் கூட பொருட்படுத்தாமல் உள்ளே போய் முதல்ல ஒரு குழந்தையை வெளியே தூக்கிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் 2வது குழந்தையை வெளியே தூக்கிட்டு இருந்திருக்காரு. 2வது குழந்தையை வெளியே தூக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெடிப்பு, ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று அந்த வீட்டில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா யாரையும் அவர் காப்பாற்ற முடியல, உள்ளே போக முடியல. அதுக்குள்ளே அந்த ஃபயர் டீம் வந்து அவங்க வந்து மீதி இருக்கவங்களத்தையும் காப்பாற்றிருக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த வீட்டில் மொத்தம் 5 குழந்தைகள், 2 அடல்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அந்த 5 குழந்தைகளில் இவர் 2 பேர் காப்பாற்றிருக்காரு. அதுக்கப்புறமா உள்ளே வந்த ஃபயர் டீம் வந்து அவங்க வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு குழந்தையோட துரதிருஷ்டவசமாக ஒரு குழந்தை உயிர் பிரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த 1st 4 minutes இவர் பண்ண வேலையாலலாம் இத்தனை பேர் அவரால் காப்பாற்ற முடிஞ்சது. அந்த 4 minutes யாருமே அங்கே இல்லை, அவர் யாருமே அட்டன் பண்ணல அப்படின்னா இது வந்து ஒருத்தர் கூட உயிர் தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்றத அந்த ஃபயர் டீம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குமே வந்து நிறைய சிகிச்சை கொடுத்துட்டுருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது எப்படி உங்களுக்கு இது மாதிரி தோணுச்சு, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே குழந்தைகளோட குரல் வந்து எனக்கு கேட்டே இருந்தது. எனக்குமே வந்து ஒரு 17 ஒரு பொண்ணும் 18 ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க. என் குழந்தைங்க அங்கே இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேனோ அதே தான் எனக்கு பண்ண தோணுச்சு அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடிஞ்சது. இருந்தாலுமே அந்த ஒரு குழந்தை தவறுனது அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணதுலையுமே வந்து சின்ன சோகம் அவருக்கு இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யார் என்னென்னு தெரியாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய காத்து தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூப்பரான பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய நடந்துதான் இருக்குது உலகத்தில். அது எல்லாத்தையும் தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில். இது வானம் நம்மதே. வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.
3: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayum 0% Rate Il Finance Cheyungal Anith Trim 2026 Nissan Kicks Um 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Mattum Finance Rate Il Peralam 2025 Infiniti QX50 Kal 0% Finance and Lease Rate Il Kaathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayum Vandu Paarungal Anith Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa முகமது லெபி 437-477-7960
4: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈரானிலோ வெனிசுவேலாவிலோ கனேடிய தூதரங்களை திறக்கும் எண்ணம் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில நாடுகளுடன் ராஜதந்திர தொடர்புகள் இல்லாதமை கனடாவுக்கு பாதகமான உள்ளதென பிரதமர் மார்க் கார்னி அண்மையில் கூறியிருந்தார். ஹோமுஸ் நீரிணையூடாக பயணித்த கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் செயல்பாடு அமைதி இணக்கப்பாட்டை முட்டாள்தனமாக மீறும் வகையில் உள்ளதென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக வைகோ தலைமையிலான மதிமுக அறிவித்துள்ளது. வருகின்ற தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்பட உள்ளதாக அது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் ஆகியன திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தன. இலங்கையில் தமிழினத்தின் இருப்புக்கான அச்சுறுத்தல்கள் நீடிப்பதாக சமூக நீதி செயல்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் கூறியுள்ளார். அரச பயங்கரவாதத்தின் பாதுகாப்புடன் பேரினவாதம் சுதந்திரமாக இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா ஜூன் 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான குத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடித் திருவிழாவை கொண்டாட அழைக்கிறார்கள். 12:37 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதே. கனடாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்குமான ஒரு நாக் அவுட் போட்டி நாளை நடைபெறும் போது ஃபிஃபா வேர்ல்டு கப்பில். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தோத்தவங்க அப்படியே வெளியே வந்துட வேண்டியதுதான். இந்த போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துட்டுருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கெனடியன் டீம் ரொம்பவும் சுறுசுறுப்பாக தீவிரமாக வான்கூவரில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்க ஃப்ளைட்டை எல்லையில் ஏறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒரு அருமையான மேட்ச் 3 மணிக்கு இருக்குது. அந்த முடிவில் கண்டிப்பாக கனடா ஜெயிக்கும். அது கனடா டேக்கு ஒரு பரிசாகவும் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். அது எப்படி நடக்க போகுது அப்படின்றத இன்னும் ஒரு நாள் பொறுத்திருந்தால் தெரிய வரப்போகுது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 12:41 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை தெரிந்து கொள்ளலாம்.
1: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாயத்து பழங்களுக்கான விற்பனையில் நீங்க வருகின்ற பொழுது பலாப்பழம் பவுன் 1.29, மாம்பழ பாக்ஸ் 14.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30, ஃப்ரெஷ்ஷான சிவகுளநீர் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். உடனுக்குடன் பற்றியும் தெரிகின்றார்கள். அதுபோல ரம்புட்டான் பவுன்ஸ் 4.99, சின்ன ஓரஞ்ச் 1.29, அப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி பாக்ஸ் 3.99, 6 பீஸ் அவகாடா 3.99, பிளாக் கிரீன் ரெட் கிரேப்ஸ் வந்து ஒவ்வொன்றும் 3.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பவுன்ஸாக. அதுபோல மாதுளம்பழம் 2.49, கொய்யாப்பழ பாக்ஸ் வந்து 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுண்ட் 7.99, சால்மன் ஸ்லைஸ் 8.99, சீம் பிரீம் 8.99, கிளாக் அண்ட் பவுண்ட் 7.99, பால்சுரம் 6.99, அதுபோல போக் பவுன் 5.99, கணவாய் பவுண்ட் 7.99, ஆட்ரேஜ் பவுன் 10.99, ஊர்கோழி 6.99, மூட்டை படுகின்ற பொழுது 19.99, ப்ரோயிலர் சிக்கன் 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம், சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போப் பவுன் ஸ்டார் பாக்ஸ் 16.99, சிலோன்ஸ் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்புலா பாறை என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாபக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் செய்து தருகின்றார்கள் நீ ஓஷன் சிப்பமாக கட்டிய மீன் சந்தையில். அதுபோல குறிப்பாக நீங்கள் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். மரக்கறிகளை மொத்தமாகவும் நீங்கள் நியூ ஓஷன் சிப்பமாக பெற்றுக்கொள்ளலாம். கோவா 99 சென்ட் பூசணிக்காய் 1.49, பட்டர்நட் பவுன் 1.29, தக்காளி பழம் 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்கினி கத்தரிக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாவக்காய் புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் 3.99, முருங்கைக்காய் 6.99, உருளைக்கிழங்கு 99 சென்ட்ஸாக பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ஊர் சின்ன வெங்காயம் 5.99, கேல் கொலாட் கட்டு வந்து 2.99, பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை ஊர்கீரை பிடி என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் பசுமையான மரக்கறிகளையும் இரண்டு பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல 20 பவுன்ஸ் பாப்போல் ரைஸ் 15.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபுல் ஓயில் 8.99, 100 டீ அடங்கிய பேக்ஸ் வந்து பாக்ஸ் வந்து 499 படி நீங்கள் பெற்றுக்கலாம். 750 மில்லி நல்லெண்ணெய் 7.98 பவுன்ஸ் ரவை 7.99, 3 சவபோசா 4.99, 3 கரிச்சந்திர நூடிஸ் $6, அதுபோல 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்கானிக் பொருட்கள் குறிப்பாக ரவை பருப்பு மாஸ் ஸ்நாக் ஐட்டங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இங்கே வருகின்ற பொழுது ஏராளமான பூமரக்கண்டுகள் மரக்கறி கண்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சுவாமிப்படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்கள் சொல்லி அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான ஒரு மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
3: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
5: ஸ்காப்ரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. Weekend East FM Tamil 102.7.

0: 12:53 கேட்டுக்கிறீங்க. வி கேன் டீஸ்ட் ஆஃப் அ மேல் வானம் நமது இந்த சமயத்துல விஜயா ஜுவல்லரி வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
1: மார்க்மேன் ஃபீல்ட் ப்ளூ பில்டிங்கில் அமைந்துள்ள விஜயா ஜுவல்லர் செகண்ட் இயர் அனிவர்சரியை முன்னிட்டு வழங்கும் சலுகைகள் பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டே இருக்கின்றோம். விஜயா ஜுவல்லர்ஸில் $2,500 மேல் நீங்கள் தங்க நகைகளை கொள்முதல் செய்யும் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது. அக்டோபர் 24 கனடா இவன் சென்ட்ரல் விஜே ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் யார் என்பதை அங்கே அறிவிக்க இருக்கிறார்கள் என்றும் விஜயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள்.
2: அதேவேளையில் மாதாந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் விஜயா ஜுவல்லர்ஸ் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. இதில் மாதாந்தம் $200 செலுத்தி 15 மாதங்களுக்கு இடம்பெறுகின்ற தங்க சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பரிசுகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. குறிப்பாக இணைந்து கொள்கின்ற அனைவரும் ஒரு தங்க செயின் அல்லது தங்க பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்ட் கோயினினை பரிசாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு வாடிக்கையாளருக்கு 3000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகையை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பும் கிடைக்க போகிறது. மாக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரிஸ் தன்னுடைய 2 இயர் அனிவர்சரி சலுகைகளோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: திருமணத்திற்காக தாலிக்கொடி ஆர்டர் செய்பவர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தாலிக்கொடி ஆர்டர் செய்யும் பொழுது ஒரு கோல்ட் கோயினை இலவசமாக பெற இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் 1 வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்டில் நகைகளை மாதம் தோறும் பணம் செலுத்தி நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஆகவே இது பற்றிய மேலதிக விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நேரடியாக வரலாம் மார்க்மேன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு.
2: 2026 ஆடி A3 காரினை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பினை தங்களுடைய 2 இயர் அனிவர்சரியை முன்னிட்டு வழங்கிக் கொண்டிருக்கிறது விஜயா ஜுவல்லரி. குறிப்பாக இப்பொழுது இன்னும் விசேடமாக $2,500 நகைகளை வாங்குகின்ற அனைவரும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பில் இணைந்து கொள்ள முடியும். $2,500 மேல் நகைகளை கொள்ளுவனை செய்கின்ற பொழுது நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்களுக்கு இந்த 2026 ஆடி A3 காரினை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு இவ்வாறு தங்களுடைய 2வது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு விஜயா ஜுவல்லரினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லரியில் நீங்கள் உங்களுக்கான தங்க நகைகளை வாங்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பினையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
1: துபாய், சிங்கப்பூர், துருக்கி, இத்தாலி ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்ட புத்தம் புதிய நவநாகரிக ஆபரணங்களை நீங்கள் விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அழைக்கலாம் 416-1900-4169-00-4599.
0: 12:56 வானம் நமதே முடிவு பெறும் நேரத்தை நெருங்கிட்டோம். இதுவரைக்கும் சூப்பரா நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல குத்துப்பாகலும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ கிளம்புற நேரம் வந்துருச்சு. இருந்தாலும் சஞ்சயன் மற்றும் சுரேகா அடுத்தடுத்து உங்களை நிகழ்ச்சிகளை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டே இருக்கலாம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ். நன்றி, வணக்கம், நேர்களே.
3: இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சிருந்தா ரூல்ஸு, அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடித்தலை பண்ண நினச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் அவளுடன் பார்த்துக் கொண்டிருக்கும்
2: வணக்கம்.
3: ஒழுங்கா கண்டினியூ.
4: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
5: தாங்க முடியலையே.
4: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலிகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
3: சூப்பரா இருக்குங்க.
6: நன்றி ராஜேஷ். இனிமையான வணக்கம் அன்புடையங்களே. வணக்கம் சுரேகா.
7: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
6: இனி 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 வருடம் ஜூன் மாதத்தினுடைய நிறைவு வார விடுமுறையில் நேர்கள் அனைவரையும் வெற்றி பாட்டோடு ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் மீண்டும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. என்றும் அதேபோல் 8 கேள்விகள் உங்களுக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த 8 கேள்விகளும் உங்களுக்கானது. எனவே 8 நேர்களை எதிர்பார்க்கின்றோம் 2 மணி நேரத்திற்குள். எனவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு அந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம். இலக்கத்துக்குரிய கேள்வியை சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை நீங்கள் மாத்திரம்தான் சொல்லணும். இன்றைக்கு சொல்கிறது நீங்கள், உங்களுடைய பங்களிப்பு மாத்திரம். எனவே அந்த ஒரு பதில் என்பதனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை பதிலை சரியாக சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உங்களை என்ன செய்வோம், ஒரு கிளாப் அடிச்சு உங்களுக்கு வாழ்த்தலாம் சொல்லி நீங்கள் கேட்ட பாட்டை தருவோம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
7: 416-554-4040.
6: அதே போல் நீங்கள் அவ்வளோதான், அந்த போன் அடிங்க, நாங்கள் நம்பரை சூஸ் பண்ணி சொல்கிறோம். அது முடிஞ்சது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், சம்மருக்குள்ளே வந்துட்டு இருந்தானே போன கிழமையில், போன வார விடுமுறையிலேருந்து உத்தியோகபூர்வமான சம்மர். இப்போ என்ன சொல்லுது, சூரியன் தக தக தக தகண்டு
7: கொழுந்து விட்டு எரியுது.
6: 23 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. 26 உணர்கின்றோம். அதே போல் பிற்பகல் வேலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். நள்ளிரவு வேலை 16 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கும் என்றும் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக நாளும் இருக்கப் போகின்றது. 26 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ்.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
6: அதுவும் குறைதா, அது ஒரு சந்தோஷம்.
7: எல்லாமே நல்ல நல்ல விஷயமா நடந்து,
6: நல்ல விஷயமா நடக்குது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்
7: தொடர்பு கொள்ளலாம்.
6: வெற்றி பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் மணிந்து கொள்ளலாம். அழைக்க மணி தொலைபேசி இலக்கம்
7: 416-554-4040.

0: ஒரு மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெற்றி பாட்டில் நீங்களும் பாடலை வெற்றி கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். வெற்றி இலக்கங்கள் இருக்கின்றன. எனவே நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இலக்கத்தை தெரிவு செய்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலிவு விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு விற்பனை இடம்பெறுவது. அதுவும் வெளியே நியூ ஓஷனுக்கு வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு இந்த டெண்டில் ஏராளமான தாயகத்து பழங்களுக்கான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பலாப்பழம் பவுன் 1.29 படி விசேட விலையை பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழம் பாக்ஸ் 14.99 பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49 பத்து பீஸ் எடுக்கின்ற பொழுது $30. அதேபோல ஃப்ரெஷ்ஷான செவ்வளநீர் 4.99 பத்து பீஸ் எடுக்கின்ற பொழுது $42 கிடையாது பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல ரம்புட்டான் பவுன் 4.99 சின்ன ஓரஞ்சு 1.29 அப்பல் 1.99 பிஎஸ் 1.99 ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99 செரி பவுன்ஸ் 3.99 ஆறு பீஸ் அவக்கோடா 3.99 பிளாக் கிரீன் ரெட் கிரேப்ஸ் வந்து பவுன் ஒவ்வொன்றும் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாதுளம்பழம் 2.499 கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99 நீங்கள் நியூ ஓஷனில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு ஒரு சிறப்பு விலையை தந்து விற்பனை தந்துவிடுகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். அதேபோல மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுண்டுகள் 8.99, சல்மன் 8.99, சீம்பிரி 8.99, கிளாக் 8.99, பால்சுரா 6.99, போக் பவுன் 5.99, கணவாய் பவுண்டுகள் 8.99, ஆட்டிறைச்சி 10.99, ஊர்கோழி 6.99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது 19.99, ப்ரோயில் சிக்கன் பவுன் 3.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 8.99, போப்பான் ஸ்டால் பாக்ஸ் 16.99, சினோன் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாறை என்று சொல்லி அத்தனைமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளை கூட நீங்கள் இங்கே வருகின்ற பொழுது மிரண்டு செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். மீன் சந்தையில் பசுமையான வரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கோவா 99 சென்ட், பூசணிக்காய் 1.49, பட்டநாட் 1.29, தக்காளி பழம் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்குனி கத்திரிக்காய் 1 பவுன் 1.99. அதேபோல பாவக்காய் புடலங்காய் பெல் பேப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஜெலப்பினோ பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, உருளைக்கிழங்கு பவுன் 99 சென்ட், ஊர் சின்ன வெங்காயம் 5.99 ஆக பெற்றுக்கொள்ளலாம். கேல் கொலாக்கட்டு வந்து 2.99, பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை ஊர்கீரைப்படி என்று சொல்லி அத்தனையுமே நீங்க ஃப்ரெஷ்ஷாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 20 பவுன்ஸ் பாபால் ரைஸ் 15.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 100 டீ பேக் பாக்ஸ் வந்து 4.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 சமபோசா 4.99, அதேபோல 3 கரிச்சந்திரா நூடி 6 டாலர், 900 கிராம் மிளகா தூள் 8.99 நீங்க பெற்றுக்கலாம். ஆர்கானிக் ரவை பருப்பு மா ஸ்நாக் ஐட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலவே நீங்கள் மரக்கறி வகைகளை மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். சமையலறை உபகரணங்கள் மட்பாண்ட சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வாரத்தில் 7 நாட்களும் நீ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கும்.
0: 1:11 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். இந்த நேரத்தில் எங்களுடன் ராம் இருக்கின்றார். வணக்கம் ராம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்கள் இருவரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
3: 8.
1: ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக உலக கிண்ண கோப்பைகளை வென்ற நாடு எது? ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றில் அதிக உலக கிண்ண கோப்பைகளை வென்ற நாடு எது?
0: சரி ராம், வாழ்த்துக்கள். எத்தனை தரம் வென்றிருக்காங்க?
1: 5 தரம்.
0: அதுதானே.
1: வாழ்த்துக்கள்
0: ராம். என்ன
3: பாட்டு?
0: நன்றி. கால்பந்தாட வரலாற்றில் அதிக உலகக்கிண்ண கோப்பைகளை வென்ற நாடு பிரேசில். 5 தரம் வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்தது 58, 62, 70, 94, 2002 என்று சொல்லி இந்த 5 வெற்றிகளும் பதிவாக இருக்கின்றன. அதை தவிர்த்து ஜெர்மனி 4 முறையும், இத்தாலி 4 முறையும், அர்ஜென்டினா 3 முறையும், பிரான்ஸ் 2 முறையும், உருகுவே 2 முறையும் இந்த வெற்றி கிண்ணங்களை பெற்றிருக்கின்றது. கனடா பெற்றிருக்கிறான் கேட்டா இல்லை, எனக்கு மாசுதான் இந்த லிஸ்டில் கனடாவும் வரணும். சரி, இந்த முறையும் சரி. 1:12 தொடர்ச்சியாக நீங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். 8வது இலக்கம் போயிட்டது. இன்னும் இருக்கின்ற இலக்கங்கள் என்ன?
1: 1:7
0: அதே போலவே ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோன்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே போல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டிகள் இருக்கின்றது. எக்கச்சக்கம் என்று சொல்லி சொல்றது மாலை 5 மணிக்கு 2 போட்டிகள், 7:30 2 போட்டிகள், 9 மணிக்கு 2 போட்டிகள்னு சொல்லி மொத்தமாக 6 போட்டிகள் இன்றைக்கு நடக்க இருக்குது. 6 அமெரிக்காவில் தான் நடக்க போகுது, சரியா? அதில் பனாமா இங்கிலாந்து இருக்குது, 5 மணிக்கு இடம்பெற போகிறது. குரோஷியா கானா, அதே போல் 7:30 இடம்பெற போகின்ற 2 போட்டிகள். கொலம்பியா போர்த்துகல், அதே போலவே உஸ்பெகிஸ்தான் காங்கோ, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணிக்கு நடக்க போகிற மேட்சுகள் பார்த்தா அல்ஜீரியா ஆஸ்திரியா, ஜோர்டன் அர்ஜென்டினா ஆகிய போட்டிகள் இன்றும் இடம்பெற காத்திருக்கின்றன. எனவே அந்தந்த தகவலை உங்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு நாங்கள் தருவோம். மனிதர்களை ஸ்டெஃபம் காற்றலை கூட 1:13.
4: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
6: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
6: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599.
12: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க. தொடர்புகளுக்கு 416-321-6104.
13: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
14: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
13: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
15: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
16: 4170744804 ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 647-302-5748 camsonics.com.
9: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: பசுமாட்டை பற்றி பாடுறதுக்கு ஆசைப்பட்டவர் யாருன்னு பார்த்தா ராம் வெற்றி பெற்றார். மோதாவது நேயராக வந்து வெற்றி பெற்ற ராமுக்கு மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1 முதல் 7 வரையான கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன, எனவே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைவு சிறக்கா
1: 416-5544-0
0: 1:23 நிமிடம் வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கின்றோம் மிஸ்டர் ஃபெமர்.
1: இந்த வழியில் நாங்கள் விஜயா ஜுவல்லரி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
2: வாடிக்கையாளர்களுக்கு ஆடி A3 2026 காரினை வெல்லும் வாய்ப்பு கூட காத்திருக்கின்றது. October 24 கனடா இவன் சென்டரில் விஜய் ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மெக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் யார் என்பதையும் அந்த நிகழ்வில் அறிவிக்கப்பட இருக்கிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
3: அது வழியில் விஜயா ஜுவல்லருடைய விசேட தங்க நகை சேமிப்பு திட்டமும் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. 15 மாதங்களுக்கு இடம்பெறுகின்ற தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் மாதாந்தம் $200 செலுத்தி நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக ஒரு தங்க செயின் அல்லது ஒரு தங்க பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்டு கோயினினை பரிசாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தங்க சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்கின்ற அனைவருக்கும் இந்த பரிசு காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்கின்ற ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு $3000 பெறுமதியிலான தங்க நகை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பும் வழங்கப்பட இருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் 15 மாதங்களுக்கு மாதாந்தம் $200 செலுத்தி தங்க நகை சேமிப்பு பொழுது இவ்வாறு அனிவர்சரி ஸ்பெஷலாக விசேட சலுகைகளையும் மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது.
2: திருமணத்திற்காக தாலிக்கொடி ஆர்டர் செய்பவர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. தாலிக்கொடி ஆர்டர் செய்யும் பொழுது ஒரு கோல்ட் கோயினை இலவசமாக நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் 1 வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்டில் நகைகளை மாதந்தோறும் பணம் செலுத்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். துபாய், சிங்கப்பூர், துருக்கி, இத்தாலி ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்ட புத்தம் புதிய நவநாகரிக ஆபரணங்களை விஜயா ஜுவல்லர்ஸில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையும் விஜயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினரால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1.5 வீத அடகு மாத்திரமே இவர்களால் அறவிடப்படுகின்றது. ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நேரடியாக வரலாம் மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸிற்கு. விஜயா ஜுவல்லர்ஸில் $2500 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆடி A3 2026 காரினை வெல்லும் வாய்ப்பும் காத்திருக்கின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக வாருங்கள் மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு. இது பற்றிய மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தொலைபேசி மூலமாகவும் அழைத்து தெரிந்து கொள்ளலாம். 4169000 4599045999

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் தொழிற்சங்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை குறைக்கும் வழிகளை ஆராய்ந்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பணி புறக்கணிப்பு இடையூறுகளை முன்கூட்டியே தவிர்க்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவில் குறைந்தது 20 சர்வதேச மீட்புக் குழுக்கள் உதவிகளை வழங்கி வருவதாக ஐக்கிய நாடுகளின் அனைத்துலக பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு கூறியுள்ளது. மேலும் 32 மீட்புக் குழுக்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது.
2: தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் தனது 73வது வயதில் திடீர் உடல் நலக்குறைவால் மறைந்தார். அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய தமிழக முதலமைச்சர் விஜய் அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வுகளை நடத்த உத்தரவிட்டுள்ளார்.
3: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை சிலர் அரசியல் சர்ச்சையாக மாற்றுவதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்கார சாடியுள்ளார். அவ்வாறான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நேரம் 1:35 எஸ்டிஎஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வெற்றி பாட்டில் நீங்களும் வெற்றி கொள்வதற்காக இணைந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக 7 கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. எனவே நீங்களும் இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்வோம், 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி நீங்களும் வெற்றி பாட்டலை பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்கும் மணி தொலைபேசி இலக்கம்
0: 4165544040. இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் தருகின்ற மலிவு விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் குறிப்பாக தாயகத்து பழங்களுக்கான ஒரு விற்பனை நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தங்களுடைய விற்பனை தந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பலாப்பழம் பவுண்ட்ஸ் 1.29 படி நீங்கள் விசேதமாக இந்த வாரம் பெற்றுக்கொள்ள மாம்பழ பாக்ஸ் 14.99 பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரெஷ்ஷான பச்சைகள் 1.49, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30. அதுபோலே ஃப்ரெஷ்ஷான செவ்வொழி வந்து 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உடனுக்குடன் பட்டியும் தருகின்றார்கள். அதுபோலே குறிப்பாக ரம்புட்டான் பவுன் 4.99, சின்ன ஆரஞ்சு 1.29, ஆப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 2.99, செரி பவுன்ஸ் 3.99, 6 பீஸ் அடங்கிய அவக்காடா 3.99, பிளாக் கிரீன் ரெட் கிரேப்ஸ் வந்து 3.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். மாதுளம் பழம் 2.99, கொய்யா பழ பாக்ஸ் வந்து 4.99 நீங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 7.99, சல்மன் ஸ்லைஸ் 8.99, சீம்பிரி 8.99, கிளாக் 7.99, பால் சுரா 6.99, கோக் பவுண்ட் 5.99, கணவா 7.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, ஊர்கோழி 6.99 அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99, பிராய்லர் சிக்கன் பவுன் 3.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போ பவுன் ஸ்டார் பாக்ஸ் 16.99, சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாருன்னு சொல்லி நீங்க பெற்றுக்கலாம். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் மரணி செய்தும் தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பசுமையான வரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா பவுன் 99 சென்ஸ், பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, தக்காளி பழம் 1.49 பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு சுவீட் பொட்டேட்டோ சுக்கினி கத்தரிக்காய் 1.99, அதுபோல பாவக்காய் புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஜலப்பின பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பைட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, உருளைக்கிழங்கு 99 சென்ஸ் பவுன்ஸாக பெற்றுக்கலாம். ஊர் சின்ன வெங்காயம் 5.99 பெற்றுக்கொள்ள முடியும். கேல் கொலாட்காட்டி 2.99, அதேபோல பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை ஊர்கீரைப்பொடி வந்து ஒவ்வொன்றும் விஷேட விலையிலே பெறுகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல பல நூற்றுக்கணக்கான மளிகை பொருட்கள் இந்த வாரம் குறிப்பாக 20 பவுன்ஸ் பாப்பர் ரைஸ் 15.99, 8 பவுன்ஸ் மிளகு உளுந்து 12.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனட் பினல் பவுடர் 3.99, 5 டெல்மேஷோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் 8.99, 100 டீ பேக் வகையிலிருந்து பாக்ஸ் வந்து 4.99, 750 ml நல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 சோபோசா 4.99, 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 900 கிராம் மிளகாய்த்தூள் வந்து 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதேபோல ஆர்கானிக் பொருட்கள் குறிப்பாக ரவை பருப்பு மா ஸ்நாக் ஐட்டங்கள் கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மரக்கறிகளை மொத்தமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல ஏராளமான சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் பூமரக்கண்டுகள் மரக்கறி கண்டுகளை கூட விசேடமாக பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் டாப்ஸ் கார்டன் பிஞ்சந்துபுரம் அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 1:39 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு ஷான் இருக்கின்றார். வணக்கம் ஷான்.
3: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் சுதேகா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: சுகமா இருக்கிறோம். நீங்கள் இருவரும்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க?
3: ஒரு இலக்கம் போல அப்படியே 1-8 மட்டும் இருக்கும்.
0: 1-7 இருக்கு.
3: அப்ப 7 தான் பாப்போம்.
0: சராசரி வயது வந்த மனிதரின் பற்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சராசரி வயது வந்த மனிதரின் பற்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
3: 32.
1: நிச்சயமா 32 இருக்குமா?
3: நாலு குறையே இருக்கு.
1: கேள்வி அடுத்த கேள்வி அதான். சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சான்.
3: நன்றி.
1: கடவுள் படைப்புல இருக்கிறது 32, அதுல நீங்க கலெக்டா கொண்டா அதுவும் கூட பிரச்சனை.
3: மெயின்டைன்
1: பண்ணணும். சரி, உங்களுக்கு வெற்றி பெற்றுட்டு. வெற்றி பாட்டு என்ன பாட்டு வேணும்?
3: பொதுவாக என் மனசு தங்கம். ரஜினியோட பாட்டு.
1: ரஜினியோட பாட்டு உங்களுக்காக வரும். நன்றி. இணைந்து கொண்டமைக்கு
3: நன்றி.
1: நன்றி. சராசரி வயது வந்த மனிதர்கள் இதனுடைய பற்களின் எண்ணிக்கை எத்தனை என்று சொல்லியிருந்தார்தான் இந்த கேள்வி அமைந்திருந்தது. சரியான பதிலை சொல்லியிருந்தார் ஷான், வெற்றி பெற்றார். 8 முன் பற்கள் இருக்கிறது, 4 கோரை பற்கள், 8 முன் கடவாய் பற்கள், 12 கடவாய் பற்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஞான பற்கள் இருக்கு. ஞானப்பற்கள் 4 இருக்கு. இந்த ஞானம் சொல்லுவாங்க, அந்த விஸ்டம் தீத்தன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நாளும் என்ன சொல்ல சொன்னா தேவையற்ற ஆணிகள் என்று சொல்லி சொல்ற மாதிரி இந்த நாளே வந்து இல்ல இல்ல அது அப்படி சொல்லி
0: அதுவும் எதுக்காவது தேவைப்படும் சஞ்சய்.
1: அப்படியா? சரி, ஆனா அதை யூஸ்வலாகவே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுளோட உடம்பு 32 இருந்தாலும் மனிதர்களுடைய பிரயோசனப்படுத்துகின்ற பற்கள் 28.
0: அப்படி சொல்ல வரீங்க?
1: சரி, அப்படி சொல்லுவோம். சரி, மீதம் இருக்கின்ற கேள்விகள் பார்த்தீங்கன்னா 8-ம் 7-ம் போயிட்டு அடுத்த வாரம் 6 செலக்ட் பண்ணுவாரோ.
0: அப்படி கீழிருந்து மேலே வரைக்கும் போவாங்க போல இருக்கு.
1: எதப்படியோ 1-ல் இருந்து 6 வரைக்கும் எங்களிடம் கேள்விகள் இருக்கின்றன. இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4-1-5-5-4-4-0-4-0.
1: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் இப்பொழுது மேட்ரஸ்களின் மாபெரும் மலை விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலைகளில் பெறலாம். எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்தும் தருகின்றார்கள். 80 ஃபின்ச்டின் ஸ்கேர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.

0: ஒரு மணி 44 நிமிடம் இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம்.
1: இந்த வேளையில் நாங்கள் விஜயா ஜுவல்லரி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: மேல் தங்க நகைகளை கொள்வனம் செய்யும் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் 24 கனடா இவெண்ட் சென்டரில் விஜய் ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் யார் என்பதை அறிவிக்கவும் இருக்கிறார்கள் விஜயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினர்.
3: எனவே இவ்வாறு $2,500 கொள்வனம் செய்கின்ற வாடிக்கையாளர்களோட இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் இவ்வாறு இந்த ஸ்பெஷல் அனிவர்சரி ஆஃபரனை சலுகைகளை அதிர்ஷ்ட வாய்ப்பினை தந்து கொண்டிருக்கின்றது விஜயா ஜுவல்லரி. அது மட்டுமில்லாமல் தங்க நகை சேமிப்பு திட்டத்தினையும் இப்பொழுது விசேட சலுகைகளோடும் பரிசுகளோடும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். 15 மாதங்களுக்கு மாதாந்தம் $200 செலுத்தி நீங்கள் இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ள முடியும். இணைந்து கொள்ளுகின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு தங்க செயின் அல்லது ஒரு தங்க பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்ட் கோயின் பரிசாக வழங்கப்பட இருக்கிறவை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இவ்வாறு தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ளுகின்ற வாடிக்கையாளர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற அதிர்ஷ்ட வாய்ப்பும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த 2-year அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்லிங்கில் இருக்கின்ற விஜயா ஜுவல்லரி வரவேற்றுக் கொண்டிருக்கிறது.
2: திருமணத்திற்காக தாலிக்கொடி ஆர்டர் செய்பவர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தாலிக்கொடி ஆர்டர் செய்யும் பொழுது ஒரு கோல்ட் கோயினை இலவசமாக நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை அப்படி என்றாலும் நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் ஒரு வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்டில் நகைகளை மாதந்தோறும் பணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், துருக்கி,

0: அமைப்புக்கு அல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாக அழைத்தும் இது பற்றிய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் விஜயா ஜுவல்லர்ஸ் 416-500-4599.
1: ஒரு மணி 47 நிமிடம் இந்த நிலையில் இன்னும் ஒரு நேயரங்களோடு இருக்கின்றார் சிவா. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சிவா?
2: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க இன்றைக்கு?
2: எனக்கு 6.
1: ரயில்
3: சேவைகள் இல்லாத நாடு எது? ரயில் சேவைகள் இல்லாத நாடு எது? திருத்தலாம்.
1: ரயில் சேவைகள் இல்லாத நாடு இருக்குமா சொல்லி கேட்டால் இருக்கு. ஐஸ்லாந்துல இருக்குது ரயில் சேவைகள் இல்லாத நாடு. எனவே அந்த தகவலை உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். 1:48 நிமிடம் ஒலிக்கின்றது பாடல் ஷான், வெற்றி பெற்ற அந்த வெற்றி பாட்டு ஒலிக்கின்றது. நீங்கள் உங்களை இணைந்து கொள்ளலாம், இணைந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
3: 416-5544-4040.

0: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்,
2: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா July 1st புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசியுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 4166131883. ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 4166268421, 4166268421.
4: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2:02 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கின்றோம் ஈஸ்ட் எஃப்எம்மில். நீங்களும் உங்களோட தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம். இணைந்து மீதம் இருக்கின்ற கேள்விகளையும் உங்கள் உரிமையாக்கலாம். உரிமையாக்குறதுக்கு மீனிங் என்னடாண்டா, வெற்றி பெற்று உங்களோட பாடலை நீங்கள் கேட்பதற்கு அந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 416-554-4040.
1: 24 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது டொராண்டோ. 28 ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
1: பிஃபா உலகின் போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் பெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே போலவே இன்று நாளில் 6 போட்டிகள் இடம்பெற காத்திருக்கிறது. ஒன்றுமே 1 மணிக்கு ஆரம்பமாகாது. வளமையில 1 மணிக்கு ஆரம்பமாகி நாங்கள் சுட சுட லைவ் அப்டேட்டை கொடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் இந்த போட்டிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைக்கு 2 போட்டிகள், 5 மணி, 7:30 2 போட்டிகள், அதே போல 10 மணிக்கு 2 போட்டிகள் என்று சொல்லி 6 போட்டிகள் இன்று நாளில் ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 அமெரிக்காவில்
2: கவலைப்படாதீங்க.

0: நேரம் 2:07 எஸ்எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஜானி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடி திருவிழா June 27 and 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 PM இருந்து 8 PM வரை. பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் பல. சுவையான கொத்ரோட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அளிக்கின்றார்கள்.
0: வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக வருகின்ற பொழுது வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு விற்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் பலாப்பழம் 11.29, மாம்பழ பாக்ஸ் 14.99 நீங்க பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.49 அல்லது 10 PS எடுக்கின்ற பொழுது 10 PS பாக்ஸ் வந்து $38. ஃப்ரெஷ் இளநீர் 4.99, 10 PS அடங்கியது $42 வட்டியும் கொடுக்கப்படும். ரம்புட்டான் பவுன் 4.99, சின்ன ஓரஞ்சு 1.29, ஆப்பிள் 1.99, பியர்ஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி பவுன் 3.99, 6 PS அடங்கி அவக்காடாம் 3.99, பிளாக் கிரீன் ரெட் கிரேப்ஸ் வந்து 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாதுளம்பழம் 2.49, கொய்யாப்பழ பாக்ஸ் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது சீலா பவுன் 8.99, சல்மன் ஸ்லைஸ் 8.99, சீம்பிரியம் பவுன் 8.99, கிளாங்கன் பவுன் 7.99, பால்சுரா பவுன் 6.99, போக் பவுன் 5.99, கணவாய் பவுன் 7.99, ஆற்றச்சி பவுன் 10.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99, அதேபோல சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 7.99, போக் பவுன் ஸ்ட்ரால் பாக்ஸ் 16.99, சிலோன் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாறை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பாவிக்கைக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளையும் மெரினேட் செய்து தருகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை பசுமையான மரக்கறியில் பெற்றுக்கலாம். கோவா பவுன் 99 சென்ட்ஸ், பூசணிக்காய் 1.49, பட்டர் நட் 1.29, தக்காளி பழம் 1.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சுக்கினி, கத்தரிக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99. அதேபோல பாவற்காய், புடலங்காய், பெல் பெப்பர், ஜிஞ்சர், தாமரை கிழங்கு, ஜலப்பீன பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பயிட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் 6.99, உருளைக்கிழங்கு 99 சென்ட்ஸ் பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ளலாம். ஊர் சின்ன வெங்காயம் 5.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கேல், கொலான், கட்டு வந்து 2.99, பொன்னாங்கானி, வல்லாறை, முருங்கையிலே, கீரைப்படியை கூட வருகின்ற பொழுது ஃப்ரெஷ்ஷாக விஷேட விலையை பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல நீங்கள் மரக்கறிகளை மொத்தமாகவும் கொள்ளுணர் செய்ய முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதேபோல பல நூற்றுக்கணக்கான மலைகள் இந்த வாரம் குறிப்பாக 20 பவுன்ஸ் பாப்போவல் ரைஸ், 15.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து, 12.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி, 7.99, 300 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3.99, 5 பெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃபிளவர் 8.99, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 750 மில்லி நெல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 சவமோசா 4.99, 3 கறிச்சந்திர நூடி சாரர் 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ஆர்கானிக் ரவை, பருப்பு, மா, ஸ்நாக் ஐட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூமரங்கள், மரக்கறிக்கன்று சொல்லி அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். டப்ஸ்கோடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான மாவட்ட விற்பனை தருகின்றார்கள். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

0: 2:14 கான் சிட்டி படத்திற்காக இந்த பாடல் புத்தம் புதிய பாடலாக ஒலித்தது. இந்த பாடலை பாடியவர் அபிலாஷ். அந்த பாடலாம் அவர் வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் மாத்தி அந்த பழைய பாட்டு.
1: ஆமா, எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இது பழைய காலத்து பாட்டு அப்படின்னா.
0: புத்தம் புதிய பாடல் கான் சிட்டி படத்துக்காக வந்த பாடல். சரி, அதை நாங்கள் சொல்லிட்டு வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கிறோம். வெற்றி பாட்டிலே 1 முதல் 5 கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் இப்போது மேட்ரஸ்களின் மாபெரும் மலிவு விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலைகளில் பெறலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்து தருகிறார்கள்.
0: அடுத்த கேள்வியை தெரிவு செய்வதற்காக வணக்கம் தேவகுமார்.
2: வணக்கம்
0: அப்படி இருப்போம்.
1: 1-5 வரைக்கும் இருக்கு, இந்த இலக்கத்தை தெரிவு செய்ய போறீங்க. உலகளவில் அதிக நாடுகளுக்கு சேவை வழங்கும் விமான நிறுவனம் எது? உலகளவில் அதிக நாடுகளுக்கு சேவையை வழங்கும் விமான நிறுவனம் எது? திருத்தலாம் திருத்த முடியாது.
0: எனக்கும் கட்டாரம் பிடிக்கும் தான், கட்டாரம் வச்சு பிடிக்கும் தான். ஆனால் நிறைய கணக்கு சேவைகள் இல்லையே. உலகளவே அதிக நாடுகளுக்கு சேவையை வழங்குகின்ற விமான நிறுவனம் எது என்று கேட்டால் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ். 130க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சேவையினை வழங்குகின்றது இந்த விமான நிறுவனம். அதனால் டர்க்கிஷுக்கு தான் அந்த பேரையும் புகழையும் கொடுத்துருக்குறாங்க. நன்றி தோகுமார். கிரெடிட் போயிருக்கு. நன்றி நன்றி. 2:16 தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து கேள்வியை அறிந்து கொண்டு பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
3: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7. M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seatsுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: காலம் தரும் நாயகனே.
6: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21 ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ. 416-299-9955.
7: Welcome to New Ocean Supermarket.
4: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு
2: 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924324 6472924 ரமேஷ். 4372431719 4372431719

0: எப்படி எல்லாம் யோசிக்க தோணுதோ தெரியல.
1: என்னத்தை யோசிக்கணும்?
0: ஜூலை 16 வந்தால் வயசு கூடியதான் போயிட்டு இருக்கு. 2:25 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கிறோம். 1, 3, 4, 5 இந்த கேள்விகள் எங்களிடம் மீதம் இருக்கின்றன. நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. இந்த வேளையில் நாங்கள் விஜயா ஜுவல்லரி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: 2வது ஆண்டு நிறைவு பிசேட் ஆஃபர்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றது விஜயா ஜுவல்லரி. ஏராளமான சலுகைகளோடு உங்களுக்கு பிடித்த, உங்கள் மனதுக்கு நெருக்கமான தங்க ஆபரணங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை அது தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2வது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பினையும் வழங்குகின்றது விஜயா ஜுவல்லரி. $2,500 மேல் நகைகளை கொள்முதல் செய்கின்ற அனைவரும் ஒரு 2026 Audi A3 காரினை வெற்றி கொள்ளுகின்ற அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே இந்த அனிவர்சரி ஒஃபராக இவ்வாறு $2,500 இருந்தே இந்த நகைகளை கொள்முதல் செய்பவர்கள் அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை வழங்குகின்றது விஜயா ஜுவல்லரி. மாக்கவன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது.
3: October 24 கனடா இவெண்ட் சென்டரில் விஜே ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் யார் என்பதையும் அவர்கள் அறிவிக்க இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் திருமணத்திற்காக தாலிக்கொடி ஆர்டர் செய்பவர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். தாலிக்கொடி ஆர்டர் செய்யும் பொழுது 1 gold coin இலவசமாக நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த தேவையில்லை, முடியவில்லை அப்படி என்று நீங்கள் நினைத்தால் கூட கவலையை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் விஜயா ஜுவல்லர்ஸில் 1 வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்ட் நகைகளை மாதந்தோறும் பணத்தை செலுத்தி பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கூட இப்பொழுது அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.
2: அதுபடியில் அனிவர்சரி ஸ்பெஷல் பரிசுகளோடு தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் விஜயா ஜுவல்லரி ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக 15 மாதங்களுக்கான இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் மாதாந்தம் $200 செலுத்தி நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்கின்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் விசேட பரிசுகள், பெறுமதியிலான பரிசுகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக ஒரு கோல்டு செயினையோ, கோல்டு பிரேஸ்லெட்டையோ அல்லது கோல்டு கொயினையோ நீங்கள் பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்ளுகின்ற வாடிக்கையாளர்களில் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற அதிர்ஷ்ட வாய்ப்பும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 2வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு அது விசேட சலுகைகளையும் பரிசுகளையும் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாக்கவன் ஸ்ட்ரீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லரி.
3: துபாய், சிங்கப்பூர், துருக்கி, இத்தாலி ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்ட புத்தம் புதிய நவநாகரிக ஆபரணங்களை விஜயா ஜுவல்லர்ஸில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அடகு சேவையும் விஜயா ஜுவல்லர்ஸால் இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1.5 வீத அடகு மாத்திரமே இவர்களால் அறவிடப்படுகின்றது. ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு நீங்கள் வருகை தர முடியும். அல்லாவிட்டால் நீங்களும் தொலைபேசி மூலமாக அழைத்து மேலதிகமான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-900-4599. 416-900-4599.

0: அவ பேர் சந்திராடா.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca. East FM தமிழ் செய்திகள்.

0: ஈரானிலோ வெனசுவேலாவிலோ கனடிய தூதரங்களை திறக்கும் எண்ணம் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில நாடுகளுடன் ராஜதந்திர தொடர்புகள் இல்லாதமை கனடாவிற்கு பாதகமாக உள்ளதென பிரதமர் மாக்ரானி அண்மையில் கூறியிருந்தார்.
1: ஹோமோஸ் நீரணையூடாக பயணித்த கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் செயற்பாடு அமைதி இணக்கப்பாட்டை முட்டாள்தனமாக மீறும் வகையில் உள்ளதென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடியுள்ளார்.
0: தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக வைகோ தலைமையிலான மதிமுக அறிவித்துள்ளது. வருகின்ற தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து செயற்பட உள்ளதாக அது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் ஆகியன திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தன.
1: இலங்கையின் தமிழினத்தின் இருப்புக்கான அச்சுறுத்தல்கள் நீடிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் கூறியுள்ளார். அரச பயங்கரவாதத்தின் பாதுகாப்புடன் பேரினவாதம் சுதந்திரமாக இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: 2:37 நிமிடம் வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு நிகழ்ச்சியில் நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம், பாடலை வெற்றி கொள்ளலாம். அதற்கு நீங்கள் இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற இலக்கங்கள் 1, 3, 4, 5. கேள்வியை சொல்லுவோம், 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி அந்த பாடலை வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.
0: நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேர் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வருகின்ற பொழுது பலாப்பழம் விசேடமாக பவன் 1.29 பெற்றுக்கொள்ளலாம். மாம்பழம் பாக்ஸ் 14.99 பெற்றுக்கொள்ளலாம். பிரஷான இளநீர் பஜை இளநீர் வந்து 3.49, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $30. பிரஷான செவ்வளையில் 4.99, 10 பீஸ் அடங்கிய பாக்ஸ் வந்து $42. நீங்கள் பெற்றுக்கலாம். உடனுக்கு பட்டியும் தெரிகின்றார்கள். ரமடான் பவுன்ஸ் 4.99, சின்ன ஓரஞ்ச் 1.29, ஆப்பிள் 1.99, பிஎஸ் 1.99, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, செரி 3.99 பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கலாம். 6 பீஸ் அவக்காடு 3.99, பிளாக் கிரீன் ரெட் கிரேப்ஸ் வந்து 3.99 படி நீங்கள் பெற்றுக்கலாம். மாம்பழம் மாதுளப்பழம் 2.49 படியும் கொய்யாப்பழ பாக்ஸை 4.99 படி நீங்கள் பெற்றுக்கலாம். இன்னும் ஏராளமான பழங்கள் எல்லாம் நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு டெண்டில் ஒரு தாயகத்து பழங்களுக்கான டென்ட் சீர் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல மீன் சந்தை வருகின்ற பொழுது சீரா பவுண்டு 8.99, சல்மன் சிலை 8.99, சீம்பிரி 8.99, கிளாக் கனவு 8.99, பால்சுரா 6.99, போக் பவுன் 5.99, கணவாய் பவுண்டு 8.99, ஆற்றாச்சி பவுன் 10.99, உட்கோழி 6.99 அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99, அதுபோல சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 8.99, போக் பவுன் ரால் பாக்ஸ் 16.99 பெற்றுக்கொள்ளலாம். பிரான் சீலா காலை பாறை ஸ்னாப்பர் கொடுவா கும்பலா பாறை என்று சொல்லி நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பாபிக்கு தேவையான அனைத்து மீட் வகைகளும் செய்திருந்தார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை பசுமையான மேற்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா 99 சென்ட்ஸ், பூசணிக்கா 1.49, பட்டர்நட் வந்து 1.29, தக்காளி பழம் 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை வாழைக்காய் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சுக்கினி கத்திரிக்காய் ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை குறிப்பாக பாவக்காய் புடலங்காய் பெல் பெப்பர் ஜிஞ்சர் தாமரை கிழங்கு ஜிலப்பின பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 படி பெற்றுக்கொள்ள முடியும். பாய்ட்டங்காய் பவுன் 3.99, முருங்கைக்காய் பவுன் 6.99, உருளைக்கிழங்கு 99 சென்ட்ஸ், ஊர் சின்ன வெங்காயம் 5.99, கேல் கொலாட் கட்டு வந்து 2.99, பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை ஊர்கீரைப்படியை கூட விஷயமாக இரண்டு பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் 100 கணக்கான மளிகை பொருள் இந்த வாரம் 20 பவுன்ஸ் பாப்பல் ரைஸ் 15.99, 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 300 கிராம் மேகி கோகனம்பே கூட 3.99, 5 டெல்மே சோயா 3.99, 3 லிட்டர் சன்ஃப்ளவர் 8.99, 100 டீ பேக் அடங்கிய பாக்ஸ் வந்து 4.99, அதேபோல 750 மில்லியன் 7.99, 8 பவுன்ஸ் ரவை 7.99, 3 சவபோசா 4.99, 3 கரிச்சந்திரன் $106, 900 கிராம் மிளகாத்தூள் 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சுவாமிப்படங்கள் சுவாமி சிலைகள் பூஜை பொருட்கள் சமையல் உபகரணங்கள் சொல்லி என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு டேப்ஸ் கடன் பிஞ்சந்தபில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறோம்.

யாகையரும் தான் சேனும்.

0: சிரம பட்டானிடா என்று சொன்னானடா, நட்டு தாகாதடா என்று சொன்னானடா.
1: சாமி ரெண்டாயுட்டா பூமி ரெண்டாவுமே, ஸ்நேகம் உண்டாயுட்டா

0: 2:44 வெற்றி பாட்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இந்த வேளையில் நாங்கள் விஜயா ஜுவல்லரி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: 2வது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு பிசேட ஆஃபர்கள் மற்றும் பிசேட பரிசுகளோடு விஜயா ஜுவல்லரி வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மிகவும் பிடித்த உங்கள் மனதுக்கு நெருக்கமான தங்க ஆபரணங்களை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் பரிசுகளையும் அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் பெற இருக்கின்றீர்கள். மிக விசேடமாக இந்த 2வது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு 2,500 டாலர்களுக்கு மேல் நகைகளை கொண்டு சேர்கின்ற அனைவரும் 2026 Audi A3 காரினை வெற்றி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தினையும் வழங்குகின்றது மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லரி.
3: விஜயா ஜுவல்லர்ஸ் செகண்ட் இயர் அனிவர்சரியை முன்னிட்டு ஏராளமான சலுகைகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அக்டோபர் 24 கனடா இவென்ட் சென்டரில் விஜே ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மெக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளரும் அறிவிக்கப்பட இருக்கிறார் அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விஜயா ஜுவல்லர்ஸால் ஜூலை மாதத்திற்கான புதிய தங்க நகை சேமிப்பு திட்டம் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் $200 நீங்கள் மாதாந்தம் செலுத்தி 15 மாதங்களுக்கு இணைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தங்க செயின் அல்லது தங்க பிரேஸ்லெட் அல்லது 1 கோல்ட் காயினை பரிசாக பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாதந்தோறும் குழுக்கள் முறையில் ஒரு அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் தெரிவு செய்யப்பட்டு $3,000 பெறுமதியான தங்க நகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நேரடியாக வரலாம் மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு.
2: அது மட்டுமல்லாமல் திருமணங்கள் வருகின்ற சூழலில் தாலி கொடிகளை ஓட செய்வோருக்கும் விசேட சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது விஜயா ஜுவல்லரி. தாலி கொடிகளுக்கு எந்த விதமான செய்கூலியும் சேதாரமும் இல்லை என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தாலி கொடிகளை ஓர்டர் செய்கின்ற அனைவருக்கும் 1 கோல்ட் காயினும் சிறப்பு அன்பளிப்பாக வழங்கப்பட இருக்கின்றது. அதுவேளையில் இந்த 2வது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு உங்களுக்கான விசேட வெற்றி வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கின்றது விஜயா ஜுவல்லரி. குறிப்பாக 2,500 டாலர்களுக்கு மேல் நகைகளை கொள்வது செய்கின்ற அனைவரும் ஒரு அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்கின்ற வாய்ப்பு. 2026 Audi A3 காரினை வெற்றி கொள்கின்ற வாய்ப்பாக இது காணப்படுகின்றது. $2,500 மேல் விஜயா ஜுவல்லரியில் நகைகளை கொண்டு செய்கின்ற அனைவரும் இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் இணைந்து கொள்ள முடியும்.
3: நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் 1 வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்ட் நகைகளை மாதந்தோறும் பணத்தை செலுத்தி பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், துருக்கி, இத்தாலி ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்ட புத்தம் புதிய நவ நாகரீக ஆபரணங்களை நீங்கள் விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது. அடகு சேவையும் விஜயா ஜுவல்லர்ஸினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1.5 வீத அடகு மாத்திரமே இவர்களால் அறவிடப்படுகிறது. ஆகவே மேலதிகமான விடயங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் விஜயா ஜுவல்லர்ஸ் 4169004599 4169004599.

0: 2:51 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் இது.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் இப்போது மேட்ரஸ்களின் மாபெரும் மலிவு விற்பனையை வழங்குகின்றது. அனைத்து வகை மேட்ரஸ்களையும் மிக குறைந்த விலைகளில் பெறலாம். எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் உற்பத்தியாளராகவும் உள்ளதால் உங்களுக்கு தேவையான மேட்ரஸ்களை வேண்டிய அளவுகளில் தரமாக செய்தும் தருகிறார்கள். 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: இணைந்து வெற்றி பாட்டோடு இணைந்து வெற்றி கொண்ட நேர்கள் அனைவருக்கும், அதே போலவே இணைந்திருந்த அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். வருகிற வாரம் இதே போலவே வெற்றி பாட்டு உங்களுக்காக 8 கேள்விகளோடு வரும். நீங்களும் செய்யலாம், சரியான பதிலை சொல்லலாம், வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம் என்ற ஆரம்பத்தில் ஒரு முன்கூட்டிய வாழ்த்துக்களோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். ஒலிக்கின்ற விளம்பரம் மற்றும் பாடலை தொடர்ந்து நாங்கள் அறிவது கருவியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையோடு.
2: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP

0: கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
5: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வணக்கம் தல.
2: ஆரம்பிக்கலாங்களா?
3: வேண்டாம்.
4: அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க.
5: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடும், நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடும்,
4: நீங்களா யாருடா? How do I tell you?
5: East FM காத்தலிகளில் 60 கரவே.
6: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
5: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள்.
4: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன்.
5: கலகலப்பான 2 மணி நேரம்.
7: நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பாத்துக்கலடா. எங்க அப்பா
5: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
8: 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். அறிவது கரவேல் நிகழ்ச்சியை உங்களுக்கு எல்லாம் தெரியும் வளமை போல், ஒரு விடயத்தை எடுத்து வந்து அந்த விடயம் பற்றிய முக்கியமான பலவிதமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்வது வளமை. அந்த வகையில் இன்றும் ஒரு இனிமையான பாடல்களும் அவ்வப்போது அப்படியே பின்னால் அப்படி வந்துட்டே இருக்கும். எனவே அந்த 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணலாம் நீங்க, அதுக்கு நாங்கள் கேரண்டி. டொரண்டோ என்ன சொல்கின்றது?
9: வெளியில் 25 டிகிரி செல்சியஸ், 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வழியில் 22 டிகிரி செல்சியஸ், 24 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
8: அதே போலவே எங்களுடைய சமூக வலைதளங்கள் இருக்கின்றன. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலமாக இணையதளம் மூலமாக எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். அதே போலவே ஆண்ட்ராய்டு ஆப் iOS இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் அங்கும் டவுன்லோட் பண்ணி, அதாவது ஆப்பினை தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
9: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
8: சரி, இப்பொழுது நாங்கள் எந்த எதை பற்றி கதைக்க போகிறோம் சொல்லி பார்த்தால், அந்த மனிதனின் காதுகளிலே ஒழித்த தொழில்நுட்ப புரட்சி என்று சொல்லி சொல்லலாம். தொழில்நுட்ப புரட்சி எந்த விதமான மாறுதல்களை எல்லாம் அடைந்து இப்ப எந்த காலகட்டத்தில் வந்து நிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா, இந்த இது மிகப்பெரிய ஒரு சான்று. அதே போல இது இல்லாமல் ரோட்ல திரிகிறார்களும் இல்லை, அது நேரம் கிராஸ் பண்ணி போறாங்களும் இது இல்லாம போறாங்களும் இல்லை, அப்படியான ஒரு இதை நாங்களும் இல்லை, நாங்களும் இது இல்லாம இல்லை. என்ன ஹெட்போன், ஹெட்போனை பற்றி இதாக இந்த நிகழ்ச்சி அமைய போகின்றது. நவீன உலகிலே தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய தாக்கம் மனித வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். குறிப்பாக இந்த தகவல் தொடர்பு, இசை இருக்கு, கல்வி இருக்கு, பொழுதுபோக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான தொழில்முறை பணிகளில் கூட இந்த ஒலி தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாற்றத்தினுடைய முக்கிய பங்கு தான் இந்த ஹெட்போன். உலகில் கோடிக்கணக்கான மக்கள் தினசரி பயன்படுத்துகின்ற சாதனமாக இந்த ஹெட்ஃபோன் பயன்படுத்துகின்றது. இதில் கனடா ஒரு முக்கிய பங்கு இருக்குது, அதை பற்றி நாங்கள் பிறகு கதைக்க போகிறோம். இது பற்றி ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. இணைந்திருக்கலாம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 3 மணி 4 நிமிடம்.

0: மூன்று மணி 9 நிமிடம் அறிவது கரவையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: இந்த வேளையில் நாங்கள் விஜயா ஜுவல்லரி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: வாடிக்கையாளர்களுக்கு வெல்லும் வாய்ப்பு கூட காத்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி கனடா இவெண்ட் சென்டரில் விஜய் ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மெக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் யார் என்பதையும் அவர்கள் அந்த நிகழ்வில் அறிவிக்க இருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் இங்கே நேரடியாக வரலாம் மாக்கமன் ஸ்டீல் ப்ளூ புதிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு.
3: தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் 2வது ஆண்டு சிறப்பு பரிசுகள் மற்றும் சிலைகளோடு விஜயா ஜுவல்லரி ஆரம்பித்திருக்கிறது. 15 மாதங்களுக்கான இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் மாதாந்தம் $200 செலுத்தி இணைந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்கின்ற அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு கோல்டு செயின் அல்லது ஒரு கோல்டு பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்டு கோயின் சிறப்பு பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்கின்ற வாடிக்கையாளர்களில் ஒரு அதிர்ஷ்டாலிக்கு $3000 மதிப்பிலான தங்க நகைகளை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பும் வழங்கப்பட இருக்கின்றது. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 2வது ஆண்டு அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்களோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது.
2: திருமணத்திற்காக தாலிக்கொடி ஆர்டர் செய்பவர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. தாலிக்கொடி ஆர்டர் செய்யும் பொழுது ஒரு கோல்ட் காயினை இலவசமாக நீங்கள் பெற இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லரியில் பெற்றுக் கொள்ள முடியும். உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள். விஜயா ஜுவல்லர்ஸில் 1 வருடத்துக்கு 0% இன்ட்ரெஸ்டில் நகைகளை மாதந்தோறும் பணம் செலுத்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. துபாய், சிங்கப்பூர், துருக்கி, இத்தாலி ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்ட புத்தம் புதிய நவநாகரீக ஆபரணங்களை விஜயா ஜுவல்லர்ஸில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அடகு சேவையையும் விஜயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தினர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1.5 வீத அடகு மாத்திரமே இவர்களால் அறவிடப்படுகின்றது. ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நேரடியாக வருகை தர முடியும். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸ் அல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாக அழைத்து நீங்கள் பெற்றிட முடியும். 416-900-4599 4169004599.

0: 11:16 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனைகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீட்டுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வேகோ வெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரிய அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கான்வால், ஒடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள். 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 416-508-9552.
4: Sandhas Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhas Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar. 416-299-1020.
5: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 11:27 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஹெட்போனை பெரியதாக இன்றைய அறிவது கருவியில் அமைந்திருக்கிறது. ஒரு காலத்திலே இந்த தொலைபேசி நிலையம் அந்த கால் சென்டர் இருக்குது இல்லையா, இந்த கால் சென்டரில் பணியாற்றுகின்ற அந்த கால் ஏஜென்ட்ஸ் அவங்களுக்காக உருவாக்கப்பட சாதனம் தானா இந்த ஹெட்போனாம். ஆனால் தனிப்பட்ட ஒலி அனுபவத்தை வழங்குகின்ற இந்த கருவி மனிதனுடைய வாழ்க்கை முறையே மாற்றி அமைத்திருக்கிறது. கணபேர்தால காது கேட்காம இருக்கிறார்களும் கணபேர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு கணபேர் இருக்கிறாங்க. அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி சில விஷயங்கள் என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படி அந்த இசைத்துறையில் இருக்கிறவங்க முக்கியமாக அந்த ரெக்கார்டிங் செய்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலர் அடிக்கடி அதை பயன்படுத்தி ஹை ஃப்ரீக்குவன்சி ஒலியை கேட்டு அவங்களுக்கு அந்த காது கேட்கறது குறைவு, அதாவது ஒப்பிட்ட அளவில் மற்றவர்களை விட குறைவான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமும் இந்த ஹெட்போன் தான். அதையும் ஆரம்பத்தில் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுவோம்.
0: முந்தி அம்மாமெல்லாம் நம்மளை திட்டுவாங்க, அடே சவுண்ட குரடா காது செவ்வ கிழிஞ்சிரும் அப்படின்ட்டு.
1: அனுபவம் இருக்கு,
0: அனுபவம் இருக்கு, எங்களுக்கும் சொல்லித்தான் இருக்கிறாங்க.
1: 3:28 நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சு வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிஎவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் தொழிற்சங்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை குறைக்கும் வழிகளை ஆராய்ந்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பணிப்புறக்கணிப்பு இடையூறுகளை முன்கூட்டியே தவிர்க்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவில் குறைந்தது 20 சர்வதேச மீட்புக் குழுக்கள் உதவிகளை வழங்கி வருவதாக ஐக்கிய நாடுகளின் அனைத்துலக பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு கூறியுள்ளது. மேலும் 32 மீட்புக் குழுக்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது.
1: தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் தனது 73வது வயதில் திடீர் உடல் நலக்குறைவால் மறைந்தார். அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய தமிழக முதலமைச்சர் விஜய் அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வுகளை நடத்த உத்தரவிட்டுள்ளார்.
0: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை சிலர் அரசியல் சர்ச்சையாக மாற்றுவதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார சாடியுள்ளார். அவ்வாறான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் கார் வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
1: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: நேரம் 3:38 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் விஜயா ஜுவல்லரி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: வாடிக்கையாளர்களுக்கு ஆடி A3 2026 காரினை வெல்லும் வாய்ப்பு காத்திருக்கின்றது. அக்டோபர் மாதம் 24 கனடா இவன்ட் சென்டரில் விஜய் ப்ரொடக்ஷன் வழங்கும் விஜயா ஜுவல்லர்ஸின் 2வது ஆண்டு ஸ்பெஷல் இசை நிகழ்வு மக்கா லைவ் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வின் பொழுது ஆடி A3 2026 காரினை வெல்லும் அந்த அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் யார் என்பதையும் அவர்கள் அறிவிக்க இருக்கின்றார்கள். ஆகவே இது பற்றிய மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நேரடியாக மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸுக்கு நீங்கள் வருகை தர முடியும். விஜயா ஜுவல்லர்ஸில் ஜூலை மாதத்திற்கான புதிய தங்க நகை சேமிப்பு திட்டம் கூட இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் $200 நீங்கள் மாதாந்தம் செலுத்தி 15 மாதங்களுக்கு இணைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தங்க செயின் அல்லது தங்க பிரேஸ்லெட் அல்லது ஒரு கோல்ட் காயின் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றது. மாதந்தோறும் குழுக்கள் முறையில் ஒரு அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர் தெரிவு செய்யப்பட்டு $3,000 பெறுமதியான தங்க நகைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக கூட இருக்கின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக இங்கே வருகை தரும் பொழுது இது பற்றிய விடயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாக அழைத்தும் பெற்றுக் கொள்ளலாம். 416-900-4599 இதுதான் அவர்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் திருமணத்திற்காக தாலிக்கொடி ஆர்டர் செய்பவர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தாலிக்கொடி ஆர்டர் செய்யும் பொழுது ஒரு கோல்ட் காயினை இலவசமாக நீங்கள் பெற இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த லேட்டஸ்ட் டிசைன் நகைகளை விஜயா ஜுவல்லர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். உடனே நகைகளுக்கான பணத்தை செலுத்த முடியவில்லை என்றாலும் கவலையை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் விஜயா ஜுவல்லர்ஸில் 1 வருடத்திற்கு 0% இன்ட்ரெஸ்டில் நகைகளை மாதந்தோறும் பணத்தை செலுத்தி நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். துபாய், சிங்கப்பூர், துருக்கி, இத்தாலி ஆகிய இடங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்ட புத்தம் புதிய நவநாகரிக ஆபரணங்களை நீங்கள் கொள்முதல் செய்ய விரும்பினால் நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது விஜயா ஜுவல்லர்ஸ். அடகு சேவையையும் இப்பொழுது இவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 1.5 வீத வட்டி மட்டுமே அடகுக்கு இவர்கள் அறவிடுகின்றார்கள். ஆகவே இது பற்றிய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நேரடியாக வரலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்ற விஜயா ஜுவல்லர்ஸ். அல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாக அழைத்தும் நீங்கள் இது பற்றிய விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். அழைக்கலாம் 416-900-4599 416-900-4599
2: 3:41 அறிவது கரவேல். ஹெட்போனை பற்றியதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஹெட்போனுடைய வரலாறு 19வது நூற்றாண்டினுடைய இறுதிப்பகுதியிலே ஆரம்பிப்பதாக வரலாறுகள் சொல்கின்றது, அதாவது தரவுகள் சொல்கின்றது. அந்த நேரத்தில் தொலைபேசி தொடர்பு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த காலமாக அது. தொலைபேசி நிலையங்களை பணியாற்றி அந்த நாங்கள் சொன்ன அந்த கால் சென்டர் ஏஜென்ட் கைகளை பயன்படுத்தாமல் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு வசதியாக ஒரு ஒரு தலையில் அப்படியே பிடிச்சிட்டு காதை அப்படி அமர்த்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு சமம் தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அந்த இந்த வடிவம் இப்போ நாங்கள் பாவிக்கிற அந்த ஹெட்ஃபோன் வடிவம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது.
0: 1910 தான் அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தைச் சேர்ந்த நாதனியல் பால்டாவின் என்ற ஒரு கண்டுபிடிப்பாளர் தனது சமையல் அறையில் என்ன செய்திருக்கார், ஒரு நவீன மயமான ஒரு ஹெட்ஃபோன்களை ஒத்த ஒரு சாதனத்தை வந்து உருவாக்கி இருக்கின்றாராம். ஆரம்பத்தில் அவரது கண்டுபிடிப்பில் வந்து அதிகமாக அவர் ஆர்வம் வந்து காட்டவில்லை அப்படியாம். ஆனால் பின்னர் அமெரிக்க கடற்படை அந்த சாதனத்தின் திறனை வந்து உணர்ந்துட்டாங்களாம். எப்படி இருக்குது பெருமதி அதில் என்ன அப்படின்னு சொல்லி பெருமளவில் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இதுவே நவீன ஹெட்போன் தொழில்நுட்பத்தின் தொடக்கமாக அமைந்திருக்கின்றது.
2: அதே போல 1958 ஜான் காஸ் உலகிலே முதல் ஸ்டீரியோ ஹெட்போனை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஸ்டீரியோ ஹெட்போன் அப்போ அது வரைக்கும் ஆரம்பத்தில் மோனோ தான் வந்திருக்கு. ஆனால் ஸ்டீரியோ அறிமுகப்படுத்தல 1958 இதன் மூலம் இசையை உயர்தரத்திலே தனிப்பட்ட முறையில் கேட்கின்ற ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உருவானதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு இசையின் ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லியும் பார்க்கப்படுது.
0: கண்டிப்பாக.
2: அதே போல 1979 சோனி வாக்மேன் அறிமுகமானது. ஞாபகம் இருக்கு அந்த வாக்மேன் ஆரம்பத்தில் வாக்மேன் எல்லாம் ஆரம்ப அந்த நான் சொல்ற 1979 கதை இல்லை, அதுக்கு பிறகு அந்த ஒரு இந்த எங்கட ஆரம்ப கட்டத்தில் அந்த வாக்மேன்ன்றதே ஒரு பெரிய ஒரு சாமான மாதிரி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தின ஒரு சாமான் தான் அந்த வாக்மேன். அது கூட மிகப்பெரிய ஒரு திருப்புனையாக அமைந்தது. அது முக்கியமாக சோனி வாக்மேன் அவர்கள் விருப்பமான இசை எங்கே வேணுமென்றாலும் அப்படி கொண்டு அப்படி கையில் அப்படி கொண்டு போய் அப்படி கேட்டு அதோட சேர்த்து ஒரு ஹெட்ஃபோன் இருக்கும். அந்த ஹெட்ஃபோனில் அப்படி கேட்டுட்டு போவாங்க. அதை வச்சிருந்தா சொல்லுவாங்க அந்த ஃபோனை பாக்கெட்டில்
0: அந்த மாதிரி அதில் அதை போட்டுட்டு ரோட்டில் போகும்போது சிலர் வந்து அதை திரும்பி கூட பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா
2: இருந்தது. வாக்மேன் மற்றும் இந்த ஹெட்ஃபோன் இணைப்புன்றது உலகம் முழுவதும் இளைஞர்களிடையே புதிய கலாச்சாரத்தை உருவாக்குறதாக சொல்லப்படுகிறது. 2000 ஆண்டுகளில் ப்ளூடூத் தொழில்நுட்பம் வளர்ந்த போது வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் உருவாகின. அதன் பின்னர் நாய்ஸ் கேன்சலேஷன், ஸ்மார்ட் ஆடியோ, AI வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதே போல வயர்லெஸ் இயர்பட்ஸ், ஏர்பாட்ஸ் சொல்லி ஏகப்பட்ட ஹெட்போன்கள் இப்போ வந்து எல்லாம் மாற்றி அமைந்து அதுக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் என்று சொல்ற அளவுக்கு இப்ப இருக்கு நிலவரம்.
0: ஆனா அப்படி இருந்தாலும் கூட ஹெட்போன்கள் வளர்ச்சி என்னன்னு நாங்க இதை பத்தி மேலதிகமா இன்னும் கதைக்க போறோம்.
2: இருக்கு 3:43 இணைந்திருக்கின்றோம் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு.

0: சும்மாவா சொன்னாங்க. சில பாட்டெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டுட்டாங்க, இப்போ டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க. இப்போ ட்ரெய்லர் எல்லாம் வருது, புது பாட்டெல்லாம் வர்ற நேரத்தில் அதை யூடியூப்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பண்ணுற நேரத்தில் ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர் போடுவாங்க, இதை ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னு சொன்னால் தான் இதனுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம்னு. ஆனால் உண்மைதான்,
1: உண்மை
0: உண்மை ஆரம்ப காலத்துல பெரிதாக கனமாக இருந்திருக்கு எல்லாமே. ஆரம்ப கண்டுபிடிப்பு என்பது கொஞ்சம் பாரமானதா தான் இருக்கு. நாளடைவுல பாத்தீங்கன்னா அது சின்னதா இருக்கு. இப்ப கொண்டு போறதுக்கே காதல் இருக்குதா
1: இல்லையாண்டு கூட தெரியாத அளவுக்கு வந்துட்டது. 1980களில் வர்க்மேன் பயன்பாட்டிற்காக ஒரு லைட் வெயிட் ஹெட்போன்ஸ் வந்து அறிமுகமாகி இருக்கின்றதாம். பிறகு 1990களில் பார்க்கும்போது ஸ்டூடியோ ஹெட்ஃபோன்ஸ் மற்றும் டிஜே ஹெட்ஃபோன்ஸ் வந்து அதிகமாக பிரபலமடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 2000 ஆண்டுகளில் ப்ளூடூத் தொழில்நுட்பம் அறிமுகமானதால் வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து சந்தையை வந்து ஆக்கிரமித்துட்டு தான் இப்போ 2000 ஆண்டிலேயே.
0: ஆனால் எங்கட கைக்கு வந்து லேட்டாக தான். ஆனால் இருந்தாலும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமான இந்த ஹெட்ஃபோன்கள் இப்போ அதிகமாக கிடைக்குது. ஆனால் ஏஐ அது எப்படி சொன்னால், நீங்கள் அதை வாஜி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் ஏஐ மூலமாக ஆப்ரேட் பண்ணப்படுகின்றன. இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏஐ மூலமாக பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன்கள வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ்ன்னு சொல்லியிருக்காது. அதாவது இந்த காதை முழுமையாக மூடி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒலி சிதறல் கூட வராது. அதான் நாய்ஸ் ஐசோலேஷன் வசதியை இது வழங்குது. இது ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ். ஆன்இயர் ஹெட்ஃபோன்ஸ்ன்றது காதுக்கு மேலே இருக்கும். சில வேளைகளில் நீங்கள் படுக்கும் சத்தமாக போட்டால் கூட அது வெளியில் கேட்கும், வெளியில் கதைக்கிற விஷயங்களெல்லாம் நீங்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போலவே இன்இயர் இயர்ஃபோன்ஸ்ன்றது காதுக்குள் பொறுத்தப்படும் சிறிய வடிவமைப்பு. நீங்கள் அந்த மியூசிக் ஷோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, அந்த ஷோஸ் எல்லாம் அந்த காதில் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் யோசிப்போம்.
1: ஆனால்
0: அதான் இன்இயர்ஸ், அதாவது அங்கே ஒலி அப்படியே லைவ் ஷோவில் பாடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் என்ன செய்ய மாட்டோம், அவங்க என்ன பாடுறாங்கன்னு அவங்களுக்கே கேட்காது. அதுக்காக தான் அந்த இன்இயர்ஸ் என்ற வசதி பொருத்தப்பட்டிருக்கும். அதில் துல்லியம் அவங்களோட வாய்ஸை தெளிவாக கேட்கும். அதே போலவே அந்த பேண்ட்ற இதை அதோட ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்குது, அந்த பெர்சன்டேஜின் அடிப்படையில் வைக்கலாம். அது இயர்ஃபோன்ஸ். வயர்லெஸ் இயர்பட்ஸ் உங்களுக்கு தெரியும், வயர்லெஸ் இயர்பட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சாம்சங்கில் வந்துருக்கு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இயர்பட்ஸ் வந்துருக்கு. கேமிங் ஹெட்செட், ஸ்டூடியோ ஹெட்ஃபோன்ஸ் சொல்லி எக்கச்சக்கமான ஹெட்ஃபோன்ஸ் வித்தியாசமான முறையில் இப்போ வருகை தந்து கொண்டே இருக்குது.
1: இன்னுமே வரும்
0: வரும். நாங்கள் ஒன்று வாங்கி வச்சோம்னு சொன்னால் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த கிழமை பார்த்தா அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடும். அதுக்கு இமெயில் வரும், டு யூ வாண்ட் அப்கிரேட் அப்படின்னு வரும்.
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மளிகை விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல்

0: மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை, 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனையை செய்துள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: பாட்டுக்குரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
2: மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: Focus Educational Services, Ontario Certified Teachers, Samita Selvarajavin Thalamayil Yengum, Focus Education Services, Ippodhu, Pudhidhaga Iniyum, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavargalukku, Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum, Alaiyungal, 647-534-4509, 647-534-4509, Morningside and Shepherd Sandipal, Focus Educational Services.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
7: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: ஹெட்போன் போட்டாலும் அசரும். 4:08 அறிவது கரவேல் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம்.
1: ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா June 27 and 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 AM to 8 PM. பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தையும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்து ரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனைகள் தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வேகோ வெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச்சேவைக்கான விருந்தினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கான்வால், ஒடவா, லண்டன், கிச்சன் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்த சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443.
1: 4:09 அறிவது கரவேலுடன் இணைந்திருக்கின்றோம். தற்பொழுது நாங்கள் ஹெட்போன் சிறப்பு அம்சங்கள் அதை பற்றி பார்க்க போறோம். சொல்லுங்க சஞ்சய், நீங்க தான் சொல்லுவீங்க.
0: நவீன ஹெட்போன்கள் பல்வேறு முன்னேற்றகரமான அம்சங்களை கொண்டுதான் இப்ப காணப்படுது. அதில் முக்கியமாக உயர்தரமான ஒலித்தரம், நாய்ஸ் கேன்சலேஷன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட், டச் கண்ட்ரோல்ஸ், லாங் பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங், ஸ்பேஷியல் ஆடியோ, அதே போல சரவுண்ட் சவுண்ட் சிஸ்டம், வாட்டர் ப்ரூஃப் டிசைன், ஃபிட்னஸ் ட்ராக்கிங் இன்டெக்ரேஷன் சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாம் கொண்டிருக்கு. ஒரு உயர்தரமான ஹெட்போனை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 மணி நேரத்துக்கு மேலாக எங்கிட்ட தொடர்ந்து வாய்ச்சிங்கன்னா அது குறைஞ்சு போயிடும். பாவனை தானே,
1: பாவனையில வச்சுதான் அதுல அவசியம் எல்லாமே தேவைப்படுது.
0: அதே போல அதை பயன்படுத்துகின்ற துறைகள் பாத்தீங்கன்னு சொன்னால்
1: இசை மற்றும் பொழுதுபோக்கு, கல்வி, விமான போக்குவரத்து, மருத்துவம், கால் சென்டர்ஸ், ராணுவம், இப்படியான பல துறைகள்ல வந்து இது பயன்படுது.
0: முக்கியமான ஹெட்போன்களுடைய உற்பத்தி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த பாட்டை கேட்டுட்டு வருவோமே.

0: உலக கிண்ட போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமட் தம்சீன் 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
4: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
5: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 4:23 எஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உலகிலே அதிக அளவில் ஹெட்போன்கள் உற்பத்தி செய்யப்படுற நாடுகளை பார்க்கும் பொழுது முதலாவது இடத்தை சீனா
1: பெற்றிருக்கின்றது.
0: அடுத்தது வியட்நாம், இந்தியா, தைவான், மலேசியா, தென்கொரியா என அடுத்தடுத்த இடங்களை வந்து பிடித்திருக்கின்றது.
1: ஒரு ஹெட்போன் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான கூறுகள், அதாவது என்னென்ன இன்சைட் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பீக்கர் டிரைவர்ஸ் இருக்குது, மேக்னட் இருக்குது, காப்பர் காயில்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், சர்க்கியூட் போர்ட், பேட்டரிஸ்ன்னு சொல்லி, அதே போலவே ப்ளூடூத் மாடியூல்ஸ், பிளாஸ்டிக், அலுமினியம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம்லாம் சேர்ந்து தான் ஒரு ஹெட்ஃபோனாக உருவாகுது. ஒரு பெரிய ஹெட்ஃபோனாக இருந்தாலும் தான், சின்ன ஹெட்ஃபோனாக இருந்தாலும் தான், அவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்கு அடங்கியிருக்குது. இதில் உலக சந்தை இதனுடைய ஏற்றுமதி, அதை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, உலகளவில் இந்த ஹெட்ஃபோன் சந்தையிலே மதிப்பு, பல மதிப்பு, அதாவது பல பில்லியன் டாலர்களை கொண்ட ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது அந்த ஹெட்ஃபோன் இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மில்லியன் ஹெட்ஃபோன்கள் விற்பனை செய்யப்படுதான். எந்த நாடுகள் வாங்குதுன்னு பார்த்தோம்னா,
0: அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், பிரான்ஸ், ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் வந்து முக்கிய இறக்குமதி நாடுகளாக பார்க்கப்படுகின்றதா.
1: பாத்தீங்களா, நாங்க வாங்குற நாடுகள், தயாரிக்கிற நாடு இல்ல. அதே போல ஆப்பிள், சோனி, போஸ், அதே போல JBL, பீட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான முன்னணி நிறுவனங்கள் தான் உலக சந்தையை வழிநடத்துது. ஹெட்போனை பொறுத்த வரைக்கும் உலக சந்தையை வழிநடத்துற முக்கியமான நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் தான்.
0: ஹெட்போன் வாங்கும்போது என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒலியோட தரம், வசதி, பேட்டரியோட ஆயுள், இதுகள்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கான்.
1: இனிமேல் இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன், மைக்ரோஃபோன் அதாவது மைக்கோட தரம் எப்படி இருக்குது, வாரண்டி எப்படி இருக்குது, ப்ளூடூத் வேர்ஷன் என்ன, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது போன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும்.
0: இவ்வளோத்தையும் சொல்கிறீங்க, கேர்ள்ஸ் வந்து கலரையும் பார்ப்பாங்க.
1: இல்லை இல்லை, நான் தான் சொல்ல வரேன், இதெல்லாம் ஒன்றையும் பார்க்காம வெளியில் நல்லா இருக்கு, நல்ல டிசைன் வழியாக இருக்கு, என்னென்ன விஷயம் உள்ளுக்கு இருக்குன்னு வாசிச்சு வாங்குங்க, அதுதான் முக்கியம்.
0: 4:26 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடைகாலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடைகாலத்தை வரவேற்கும் வகையிலும், நீங்கள் கோடைகாலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கெனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஈரானிலோ வெனிசுலாவிலோ கனடிய தூதரகங்களை திறக்கும் எண்ணம் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில நாடுகளுடன் ராஜதந்திர தொடர்புகள் இல்லாதமை கனடாவிற்கு பாதகமாக உள்ளதென பிரதமர் மார்க்கானி அண்மையில் கூறியிருந்தார்.
3: ஹோமோஸ் நீரிணையூடாக பயணித்த கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் செயற்பாடு அமைதி இணக்கப்பாட்டை முட்டாள்தனமாக மீறும் வகையில் உள்ளதென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக வைகோ தலைமையிலான மதிமுக அறிவித்துள்ளது. வருகின்ற தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயற்பட உள்ளதாக அது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் ஆகியன திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தன.
3: இலங்கையில் தமிழினத்தின் இருப்புக்கான அச்சுறுத்தல்கள் நீடிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா சக்திவேல் கூறியுள்ளார். அரச பயங்கரவாதத்தின் பாதுகாப்புடன் பேரினவாதம் சுதந்திரமாக இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
2: பதினாறு வருடங்களாக ஸ்கார்பரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்பரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ஸ்கார்பரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்பரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7

0: பாட்டு கேட்கிற நேரம் எனக்கு எஸ்பிபி ஞாபகம் வர மாட்டார், ரஹ்மான் தான் ஞாபகம் வரும் எப்பவுமே. ரஹ்மான் அதாவது அந்த படத்துல உள்ள சீன் கூட ஞாபகம் வராது, ரஹ்மான் தான் ஞாபகம் வரும். ஏண்டா ரஹ்மான், அந்த ரஹ்மான் இப்படிதான் அந்த பாட்டுல இருக்கே ஒரு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க, அதே மாதிரிதான் ரஹ்மான் இருப்பேன்.
1: ஆனா அதையும் அந்த ஹெட்போன்ல இப்ப கேட்கும் போது இப்படி இருக்குன்னு நான் இன்றைக்குதான் அதை உணர்ந்தேன்.
0: இப்ப உணர்ந்தீங்க,
1: உணர்ந்த தருணம் அது. ஹெட்போனை பற்றியதாக இருக்கின்றது இன்றைய 60 கரவேல். நேரம் 4:45. ஹெட்போனை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். அதில் வந்து உலகின் முதல் நவீன ஹெட்போன் வந்து 1910 உருவாக்கப்பட்டதாம். சோனி வாக்மேன் விற்பனை 400 மில்லியனை கடந்ததாம். அந்த காலத்தில் ஆப்பிள் ஏர்போட்ஸ் உலகின் அதிக விற்பனையாகின்ற வயர்லெஸ் இயர்பட்ஸ் ஆக காணப்பட்டதாம். சில பிரீமியம் ஹெட்போன்ஸுகள விலை வந்து கிட்டத்தட்ட $50,000 அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அதுவும் குறிப்பாக விண்வெளி வீரர்கள் பயன்படுத்துகின்ற ஹெட்செட்டுகள் வந்து சாதாரண ஹெட்போன்களை விட பல மடங்கு மேம்பட்டவையாக காணப்படுகின்றதாம். உலகில் தினசரி கோடிக்கணக்கான மக்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஹெட்போன்களை வந்து பயன்படுத்துகின்றார்களாம் ஒரு நாளைக்கு.
0: நாங்க 4 மணி தான் யூஸ் பண்றோம்
1: அப்படி சொல்ல வரீங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமே நாங்க தான். அது இப்ப எதிர்கால ஹெட்போன் எப்படி இருக்கும்னு பார்த்தா, இந்த AI அடிப்படையில ஹெட்போன்கள் மனிதர்களுடைய உணர்ச்சியை அடையாளம் கண்டு அதற்கேற்ப இசையை வழங்கக்கூடிய உடல் நல கண்காணிப்பு, மொழிபெயர்ப்பு, அப்படி இப்படியான எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போட்ஸ் ஆப்பிள் ஏர்போட்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதில் 4 ஆப்ஷன் இருக்கு. அதுலேயே நீங்கள் செட்டிங்ஸ் நீங்கள் செய்யலாம். இப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ என்வாயன்மெண்ட்டில் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு அப்படி நடந்து போகிறீங்க, பின்னால் உங்களை கூப்பிட்டாலும் சில நேரம் உங்களுக்கு கேட்காது. ஆனால் இது என்ன செய்யணும்னு சொன்னால், டக்குண்ட அந்த சவுண்டை குறைச்சி பின்னால் உள்ள சவுண்டை உங்களுக்கு கேட்கும். ஓகே, ஒரு ஆள் இன்னும் கூப்பிடுறாரு
1: அப்படின்னு
0: சொல்லி என்ன சொல்லி அதுவே உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி ஏற்பட டெக்னாலஜியெல்லாம் வந்துட்டு இப்போ பயன்படுத்துகின்ற அதிகமான ஒரு ஏர்போர்ட் பயன்படுத்துவீர்கள். அந்த ஏர்போர்ட்ஸ் பயன்படுத்துகிறவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நீங்கள் அதை அனுபவிச்சிருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் தான். சில நேரத்தில் நல்ல பாட்டில் கொஞ்சம் முக்கியமான ஒரு போர்ஷன் போகிற நேரத்தில் அந்த மாதிரி குறையும்.
1: உண்மைதான், இந்த உணர்ச்சிகளை அடையாளம் காண்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சஞ்சயன். அந்த கவலையாக இருக்கும்போது சோக பாட்டு வர்றதும், சந்தோஷமா இருக்கும்போது காதல் பாட்டு வர்றதும், இப்படி எதிர்காலத்தில்
0: வாய்ப்பில்
1: எதிர்கால ஹெட்போனை பற்றி தானே காட்சி கொண்டிருக்கிறோம்.
0: இப்போ நீங்க உங்க ஒப்பீனியனை போடலாம், இப்படி இந்த கருத்து இப்படி இருக்கு, ஏதாவது நீங்க
1: இப்படி AI மூலமா அப்படி
0: செய்வீங்களா அப்படி என்ன நீங்க ஒரு சஜஷனை கேட்கலாம். சில வேலையில வாய்ப்பு இருக்கு,
1: வாய்ப்பு இருக்கு,
0: நல்லா இருக்கும். சரியா,
1: இந்த வேளையில் நாங்கள் எவரெஸ்ட் பாயிண்ட்ஸ் தருகின்ற தகவல்களை பற்றி அறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ்

0: என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். 1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: 4:50 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். முந்தைய நாளும் 60 கரவேல் ஹெட்போனை பற்றியதாக அமைந்திருந்தது. எனவே அந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோசனமாக அமைந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். வருகிற வாரமும் இதேபோல் இன்னும் ஒரு விடயம் உங்களுக்காக வரும். சந்தோஷமாக
2: ஹெட்போனில் பாட்டை கேளுங்க,
1: சந்தோஷமாக இந்த ஹெட்ஃபோனில் பாட்டை கேளுங்க. அது மட்டும் இல்லை, சந்தோஷமாக இந்த மாதத்தையும் நீங்கள் முடிவுற்று 3rd கனடா டே வருது. எனவே ஆரம்பத்தில் கனடா டே வாழ்த்துக்களை ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் 5 to 7 வரை உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். உஷா மற்றும் கோகுல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார்கள். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
2: சுரேகா ரூபன்
1: என்று உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, Unit 28, 647-656-5690, 647-656-5690.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.

0: நேரம் 5:03 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். நன்றி சஞ்சயன் மற்றும் சுரேகா. வணக்கம் நேர்களே. வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் விஷா. வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கிறீங்க விஷா?
0: என்னங்க நிலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக உற்சாகமா இருக்கிற மதிய நல மதிய உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு 2 மணித்தியாலம் இணைந்திருக்க முடியும். இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்றது. டொரண்டோவில் 25 டிகிரி செல்சியஸ், 28 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்படுகின்றது. இன்றைய நாளின் மாலை பொழுது 22 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுது 16 டிகிரி செல்சியஸ், நாளைய நாளின் காலை பொழுது 19 டிகிரி செல்சியஸ், பகல் பொழுது 26 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும்.
0: நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு அழைக்கலாம். 4165544040 அத்திலுடன் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சியில் ஈஸ்டெஃபம்.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7, ஈஸ்டெஃபம் தொடர்புக்கு 4168241212 அல்லது ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com.
1: டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையை பொறுத்தவரை இன்றைய நாளில் எரிபொருளின் விலை என்றது 3% குறைவடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.

0: நேரம் 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 416-5544-0400 நேரை சந்திக்கலாம். கோகுலன்
1: வணக்கம்.
2: வணக்கம் கோகுலன். அப்படியே
1: நல்லா இருக்கிறேன். செல்லகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா சுகமா இருக்கலாம்.
1: எப்படி உங்க வீக்கெண்ட் போகுது?
2: தெரிவிச்சுக்கொண்டு அவர் நடித்த ஞானப்பழம் படத்திலிருந்து யாரும் இல்லாத தீ ஒன்று
1: உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி செல்வகுமார் இணைந்து கொடுமைக்கு.
0: நன்றி வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0400 ஜானகி எக்ஸ்போ விளங்கும் மாபெரும் ஆடி திருவிழா June 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழ்ந்து ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள்.
1: தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க 416-5544-0400
3: யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும்.

0: குமாரின் விருப்பமாக ஞானப்பழம் திரைப்படத்தின் தொழித்து இந்த தந்து பாடல் நேரம் 5:16 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் எல் இசி எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகளை அழைக்கலாம். 4:15:44:00.
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்க நடிகரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கலசூரியன், எப்படி நீங்கள்? சோமா இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: கடவுள் கிருபையா நல்லா சோமா இருக்கிறேன். கலைமகள் உஷா, எப்படி நீங்கள்? சோமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறோம் நாதன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: கடவுள் கிருபையா நல்ல சோமா இருக்கிறேன்.
3: சந்தோஷம் சந்தோஷம். என்ன பாடல் என்று நாதனுக்கு?
2: இப்ப சமர் தொடங்கினா இந்த நிலா மாமா எட்டி
3: பாக்குறேன்.
2: தாளாட்டும் காற்றே வாவா, தலகூடும் நிலவே வாவா, தொலைதூர நிலவே வாவா.
3: சரி, நிச்சயமாக உங்களோட அழைப்பு நிலாவுக்கு கேட்டிருக்கும் வெறும் என்று சொல்லிக்கொண்டு உங்களது பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4:16:54:00.
1: தொடர்ந்து 7 வரை நீங்கள் இணைந்திருக்க முடியும். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளையை பொறுத்தவரை இந்த 5 பொறுத்தவரை 2 போட்டிகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குரூப் எல்லில் போட்டியிடுகின்ற பனாமா மற்றும் இங்கிலாந்து அணிகள், அதே நேரத்தில் குரோஷியா மற்றும் கானா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டிகள் இன்றைய நாளில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. முதலில் ஆரம்பித்த போட்டி பனாமா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி 16 கடந்திருக்கின்ற நிலையில் 2 அணிகளும் எந்தவித கோல்களையும் பெறாது விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் குரோஷியா மற்றும் கானா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் 16 கடந்திருக்கின்றது. எந்தவித கோல்களும் இல்லாமல் 2 அணிகளும் போட்டியிடுகின்றன.
3: போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட உலகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
4: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடை காலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேட் தளபாடங்கள், இன்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106 Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 416-292-3220 647-975-0524
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7
9: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் FM eastfm.ca
10: eastfm.ca eastfm தமிழின் இந்த மலுபியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
11: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656
12: East FM தமிழ் செய்திகள். கனடாவில் தொழிற்சங்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை குறைக்கும் வழிகளை ஆராய்ந்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பணிப்புறக்கணிப்பு இடையூறுகளை முன்கூட்டியே தவிர்க்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
13: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவில் குறைந்தது 20 சர்வதேச மீட்புக் குழுகள் உதவிகளை வழங்கி வருவதாக ஐக்கிய நாடுகளின் அனைத்துலக பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு கூறியுள்ளது. மேலும் 32 மீட்புக் குழுக்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது.
12: தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் தனது 73வது வயதில் திடீர் உடல் நலக்குறைவால் மறைந்தார். அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய தமிழக முதலமைச்சர் விஜய் அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வுகளை நடத்த உத்தரவிட்டுள்ளார்.
13: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை சிலர் அரசியல் சர்ச்சையாக மாற்றுவதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரா சாடியுள்ளார். அவ்வாறான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார்.
9: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
14: Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM. The greatest
13: radio station. நேரம் 5:33 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 4165544400. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
12: வணக்கம்.
15: வணக்கம் கோகுலன். வணக்கம் உஷா. பாபி கதைக்கிறேன்.
12: வணக்கம் பாபி, எப்படி இருக்கிறீங்க?
15: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
13: நாங்களும் நலமா இருக்கிறோம் பாபி. என்ன செய்தோன்னு இருக்கீங்க பாபி?
15: வீட்டுக்குள்ள இருக்கிற மரங்களுக்கு கொஞ்சம் மண் போட்டு கொண்டிருக்கேன்.
13: சந்தோஷம். என்ன பாடல் பாபிக்கு?
15: படம் வந்து மனதுக்குள் மனதுக்குள் மத்தாப்பு.
13: மனசுக்குள் மத்தாப்பு.
15: அதுல கே ஜே ஜெயசுதாஸ் ஜானகி பாடின நீ பாடிவா.
12: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி பாபி, இணைந்து கொண்டபிக்கு வேணும் பேசலாம்.
15: நன்றி இருவருக்கும்.
13: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4165544400.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
5: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 புதிய வரவு ஆடித்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற கிரிமினல் வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. 6477-665189. Employment Law வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் contingency முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். Law Office of Vinod Kumar, 6477-665189.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 5:45 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம். 4:06:55:44:00.
1: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச எழுப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெக்கோவெட்ஸ் லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கார்ன்வால், ஒட்டாவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443.
0: நேரம் 5:46 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுமகள் அழைக்கலாம். 4:06:55:44:00. இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளவாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளவாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 குறிப்பாக மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA க்கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours.

0: 416-474-1398 416-821-6929.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: வேலையும்
2: போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
1: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ, 6479804779.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.
8: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பனாமா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும், அதே நேரத்தில் குரோஷியா மற்றும் கானா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹாஃப் டைம் நிறைவில் பனாமா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியில் எந்தவித கோல்களும் இல்லாமல் இரண்டு அணிகளும் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் கானா மற்றும் குரோஷியா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியில் ஹாஃப் டைம் நிறைவடைந்திருக்கின்றது. குரோஷியா ஒரு கோலினை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
9: நேரம் 5:57 கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம். 4165544040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் காசிநாதன்.
8: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
10: வாழ்க்கைய
8: வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்றீங்க அப்படியா? சரி,
9: நிச்சயமாக முளைக்க வேண்டும். பாடலுக்கும் இந்த புருஷ லட்சணத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுதான். சரி, யாருக்காக இந்த பாடல்?
10: நன்றி வணக்கம்.
9: நீங்கள் மலைக்கலாம். 4 6 5 5 4 0 4 0 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.

0: காசிநாதனின் விருப்பமாக புருஷலட்சணம் திரைப்படத்தில் தொழித்தோ இந்த பாடல் நேரம் 6:06 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: 7 வரை நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். 25 டிகிரி செல்சியஸ், 29 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலையை உணரப்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு மாலை பொழுதாக இந்த மாலை பொழுது காணப்படுகின்றது. இன்றைய நாளின் இரவு பொழுதில் 16 டிகிரி செல்சியஸ், நாளைய நாள் காலை பொழுது 19 டிகிரி செல்சியஸ், பகல் பொழுது 26 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும்.
0: உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சியிலே eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூப் நீங்களும் உங்கள் விருப்பப்பாடுகளை தொடர்ந்து 7 வரை கேட்கலாம். அலையங்கள் 416-5-4-4-0-4-0.
1: எரிபொருளின் விலை இன்றைய நாளில் 3% குறைவடைந்திருக்க நம்மை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 7 வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். வோமன் வேலையில் இருக்கும் ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு அனுபவம் உள்ள குக் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986.
0: நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடை காலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கியிருக்கின்றன. அனைத்து வகையிலான கனேடிய மேட் தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 4163711487. 4163711487.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabitha Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services ippozhu pudidaga iniyum junior kindergarten mudal grade 8 variyana manavargalukku oru maada ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai inda ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 6475344509. 6475344509. மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: அன்புடன் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல் நேரம் 6:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்ட மகளை அழைக்கலாம். 4565544040.
1: ஃபீஃபா உலகக்கண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் இப்பொழுதில் இங்கிலாந்து மற்றும் பனாமா ஆகிய அணிகளும், கானா மற்றும் குரோஷியா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 போட்டிகள் இந்த நேரத்தை பொறுத்தவரை 64 கடந்திருக்கின்ற நிலைமையில் இங்கிலாந்து மற்றும் பனாமா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியில் இங்கிலாந்து 1 பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் கானா மற்றும் குரோஷியா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியில் 62 கடந்திருக்கின்ற நிலைமையில் குரோஷியா 1 பெற்றிருக்கின்றமை குறிப்பிட
0: ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடி திருவிழா June 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 இரவு 8 வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சிலைகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினர் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள்.
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் இசை எக்ஸ்பிரஸில் இணைந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165544040.

0: நேரம் 5:28 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 4165544040 என்ன அந்த கோலப்பாடு சந்தோஷத்துல டைம் எல்லாம் மாறிட்டு.
1: 5 இரண்டு போட்டிகள் ஆரம்பமாகியிருந்தது. இங்கிலாந்து மற்றும் பனாமா அணிகள் மோதுகின்ற போட்டி ஆரம்பமாகி இப்பொழுது 69 கடந்திருக்கின்ற நிலைமையில் இங்கிலாந்து அணி 2 பெற்றிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் 5 அளவில் மற்றொரு போட்டியும் ஆரம்பமாகியிருந்தது. கானா மற்றும் குரோஷியா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 67 நிறைவடைந்த நிலையில் குரோஷியா அணி 1 விளையாடிக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை இன்று மாலை 7:30 இரண்டு போட்டிகள் நடைபெற்றுக் கொள்ள காத்திருக்கின்றது. போர்ச்சுகல் மற்றும் கொலம்பியா அணிகள் அதே நேரத்தில் மற்றொரு போட்டியாக காங்கோ மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோதுகின்ற போட்டி நடைபெறுகின்றது. அதே நேரத்தில் இன்றைய நாளை 10 ஆஸ்திரியா மற்றும் அல்ஜீரியா அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் அர்ஜென்டினா மற்றும் ஜோர்டன் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் இடம்பெறவிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது.
0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோவெட்ஸ் லா 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கார்ன்வால், ஒட்டாவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443.
2: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 EastFM.ca East FM தமிழ் செய்திகள்.
1: ஈரானிலோ வெனிசுலாவிலோ கனேடிய தூதரகங்களை திறக்கும் எண்ணம் இல்லையென வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். சில நாடுகளுடன் ராஜதந்திர தொடர்புகள் இல்லாதமை கனடாவுக்கு பாதகமாக உள்ளதென பிரதமர் மாக்கானி அண்மையில் கூறியிருந்தார்.
0: ஹோமோஸ் நீரிணை ஊடாக பயணித்த கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் செயற்பாடு அமைதி இணக்கப்பாட்டை முட்டாள்தனமாக மீறும் வகையில் உள்ளதென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக வைகோ தலைமையிலான மதிமுக அறிவித்துள்ளது. வருகின்ற தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயற்பட உள்ளதாக அது தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் முஸ்லீம் லீக் ஆகியன திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தன.
0: இலங்கையில் தமிழினத்தின் இருப்புக்கான அச்சுறுத்தல் நீடிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருத்தந்தை மா சக்திவேல் கூறியுள்ளார். அரச பயங்கரவாதத்தின் பாதுகாப்புடன் பேரினவாதம் சுதந்திரமாக இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1317 டவுன் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள், 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027 தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையும் ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமினிக்
9: வழங்கப்படுகின்றது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
10: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு
1: அஞ்சு வயசுல அம்ஜிக்கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: உண்ணி இல்லைன்னா நீ பாடு
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெக்குன்றதுலயா
3: குன்றத்துலதான்
4: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சங்கிலி போல வந்த அஞ்சல உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: வசம் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்திருந்த பாடல் நேரம் 6:46 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் தொடர்ந்து 7 வரை உங்கள் விருப்ப பாடல்களுக்கு கலைக்கலாம். 4:56
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் இப்பொழுது நடைபெறுகின்ற போட்டி என்று பார்க்கின்ற பொழுது குரோஷியா மற்றும் கானா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 85 கடந்த நிலையில் குரோஷியா அணி 2 பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் கானா அணி 1 பெற்றிருக்கின்றது. 2-1 என்ற கோல் கணக்கில் அந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கிலாந்து மற்றும் பனாமா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 87 நிறைவடைந்த நிலையில் இங்கிலாந்து 2
0: கோடைகாலத்தை
2: வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலிவு விற்பனைகளை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிவு விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மேட்ரஸ்களின் அதிரடி மலிவு விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மேட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மேட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மேட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மேட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிவு விலைகளில் நீங்கள் மேட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மேட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதலை செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: கொட்டிஜியா திரைப்படம் தொளித்தது அந்த பாடல். நேரம் 6:54 நிமிடம். கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கின்றோம். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றோம். இதுவரை நேரம் எங்களோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவடைகின்றது. மீண்டும் நாளை மாலை 5 தொடக்கம் 7 வரை 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்களும் இசை எக்ஸ்பிரஸை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து 7 ஸ்டார் நைட்டோடு சந்திக்கலாம். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மோடி நேரங்கள்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27, 28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
3: 4162937287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
3: 416-461-6401.
4: காலம் தரும் நாயகனே.
5: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21st ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1st புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5th சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர், ஈஸ்ட் FM 102.7.

0: உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-82-412-12 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளில் இரண்டு போட்டிகள் இப்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் பனாமா அணிகள் மோதிக்கொண்ட போட்டி இப்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. இங்கிலாந்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் குரோஷியா மற்றும் கானா ஆகிய அணிகள் மோதிக்கொண்ட போட்டியும் இப்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. குரோஷியா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை 7:30 கொலம்பியா மற்றும் போர்த்துகல் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும், அதே நேரத்தில் காங்கோ மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் இடம்பெற இருக்கின்றது 7:30. அதே நேரத்தில் 12:00 அல்ஜீரியா மற்றும் ஆஸ்திரியா அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி, அதே நேரத்தில் ஜோர்டன் மற்றும் அர்ஜென்டினா ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டியும் இன்றைய நாளில் இருக்கின்றன.
0: நேரம் 7:05 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்கவிடும் முதலாவது பாடலுடன் சாருமதி.

0: சாருமதி வி வி பிரசன்னா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:09 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: உங்களை ஆச்சரியப்படுத்துகின்ற விலைகளோடு மிக அதிரடியான மலை விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. கோடை காலத்தை வரவேற்கும் வகையிலும் நீங்கள் கோடை காலத்தில் உங்களுடைய தளபாட குழுவினர்களை மேற்கொள்ள எண்ணியிருந்தால் அதற்குரிய பாரிய சேமிப்பு வாய்ப்பினை தருகின்ற நோக்கத்திலும் இந்த மாபெரும் விற்பனை கொண்டாட்டத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் ஆரம்பித்திருக்கின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் வந்திறங்கி இருக்கின்றன. அனைத்து வகையிலான கனடிய மேட் தளபாடங்கள், இம்போர்ட் தளபாடங்களை நீங்கள் பாரிய விலை குறைப்பில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த விற்பனை கொண்டாட்டம் அமைந்திருக்கின்றது. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் வழங்கப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி நீங்கள் இலகுவான முறையிலும் உங்களுடைய தளபாட குழுவினர்களை செய்து கொள்ளலாம். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் ஜிடிவினுடைய ஒரு பிகஸ்ட் தளபாட ஷோரூமோடு எவரெஸ்ட் பர்னிச்சர் வரவேற்கின்றது. இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலி விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக்கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலி விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக்கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக உங்களிடம் பணம் இல்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வணிகருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினரை செய்து கொள்ள முடியும். இலக்கம் என்பது ஃபின்ச் ஸ்ட்ரீம் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீம் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719
5: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
6: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது,
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
0: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: பூவன் மதீசனின் இசையில் பாடலை தந்திருந்தார் சண்முகம் அருமை. எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் 9 மணி வரை இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் மற்றும் அவர்களை பற்றிய விடயங்களோடு சிறப்பு நேர்காணலோடும் 9 மணி வரை ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்க முடியும்.
1: ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடி திருவிழா ஜூன் 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சர் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகளும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள்.
0: தொடர்ந்து 9 மணி வரை நீங்கள் எங்களோடு ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்க முடியும். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ்லா 416-993-8443 ஒன்றாரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கார்ன்வால், ஒட்டாவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையை வழங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவில் தொழிற்சங்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை குறைக்கும் வழிகளை ஆராய்ந்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பரிப்புறக்கணிப்பு இடையூறுகளை முன்கூட்டியே தவிர்க்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
4: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுலாவில் குறைந்தது 20 சர்வதேச மீட்புக் குழுக்கள் உதவிகளை வழங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் அனைத்துலக பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு அமைப்பு கூறியுள்ளது. மேலும் 32 மீட்புக் குழுக்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது.
3: தமிழ் திரையுலகின் முக்கிய இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் தனது 73வது வயதில் திடீர் உடல் நலக்குறைவால் மறைந்தார். அவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்திய தமிழக முதலமைச்சர் விஜய் அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வுகளை நடத்த உத்தரவிட்டுள்ளார்.
4: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளை சில அரசியல் சர்ச்சையாக மாற்றுவதாக முன்னாள் அமைச்சர் வாசுதேவன் நாணயக்காரா சாடியுள்ளார். அவ்வாறான நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

நீ ஒரு ஆர்டிஸ்ட்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen 437-860-7002
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st திகதி புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
7: Weekend, weekend, East FM 102.7.
8: Okay, let's have a look.

0: ஏண்டா வெளியே ஏற்கனவே இருட்டு, இது என்னத்து கண்ணாடி? அண்ணன் வேர்க்குதா மச்சா? ஓ அழுகிறியா?
1: எனக்கு காவேரி பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: உனக்கு காவேரியை பிடிக்கும் காவேரியை தவிர
1: எல்லாருக்கும்
2: மறுபடியும் காவேரி இன்னைக்கு ஒன்னு தூக்குறேன்டி.

0: ரிதூஸ் வி கே பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபமெல் ஸ்டார் நைட்.
1: ஃபீஃபா உலகக்கண்ண போட்டிகள் தொடர்ச்சியாக உள்ளது. மற்றும் 2 போட்டிகள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொலம்பியா மற்றும் போர்த்துக்கல் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி 15 கடந்திருக்கின்ற இந்த நிலைமையில் 2 அணிகளும் எந்தவித கோல்களையும் பெறாமல் விளையாடிக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் காங்கோ மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி இப்பொழுது 16 கடந்திருக்கின்றது. உஸ்பெகிஸ்தான் அணி 1 கோலினை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
0: ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பயணிச்சது தரும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: கோடை காலத்தை வரவேற்கும் வகையில் நீங்கள் எங்கும் கண்டிராத அதிரடி மலை விற்பனைகளை எவரெஸ்ட் பயணிச்சர் ஆரம்பித்திருக்கிறது. பிரம்மாண்டமான காட்சி அறையில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய விலைகளில் அனைத்து வகை தளபாடங்களும் மிக குறைவாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. ஏராளமான புதிய தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்தையும் மிக மிக மலிய விலைகளில் எவரெஸ்ட் பர்னிச்சர் இந்த அதிரடி விற்பனை கொண்டாட்டத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றது. உடனடியாக பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளானும் தரப்படுகின்றது. அதனை பயன்படுத்தி இலகுவான முறையில் எந்த விதமான பைனான்சியல் பிரஷரும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடித்த தளபாடங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிய விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிய விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான வகைகளில் தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்லின் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்லின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். இப்போது மெட்ரஸ்களின் அதிரடி மலிய விற்பனையினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் சைஸ் மெட்ரஸ் மற்றும் குயின் சைஸ் மெட்ரஸ் ஆகியன $1,300 விற்கப்படுவது இப்பொழுது விசேட விலையில் $500 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் மெமரி ஃபோம் சிங்கிள் மெட்ரஸ்களை நீங்கள் $145 பெற்றுக் கொள்ள முடியும். எவரெஸ்ட் பர்னிச்சர் மெட்ரஸ்களின் உற்பத்தியாளர்களாக இருக்கிற காரணத்தினால் இவ்வாறு மலிய விலைகளில் நீங்கள் மெட்ரஸ்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கு தேவையான அளவுகளில் மெட்ரஸ்களை எவரெஸ்ட் பர்னிச்சரில் செய்து பெற்றுக் கொள்ளலாம். $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபுளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக் கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476.

0: 7664798264766 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
2: உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30ஆம் தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
3: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
4: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 Markham Road, ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.